0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

புலர்ந்திருக்கும் இந்த அழகிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வெற்றியான நாளாக அமைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ராஜா. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணையலாம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: புலரும் இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி கே புகழேந்தி இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடல்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். பிள்ளையார் சுழி போட்டு வெற்றியை துவங்கு முழு முதற் கடவுளாம் விக்ன விநாயகனை போற்றி வளம் வந்த பாடல் அது. கீதப்பிரியன் இயற்றிய பாடல் கேட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கண்ணதாசன்.

பகவான் கிருஷ்ணனை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டும். நந்தியமங்கலம் இமயவரம்பன் இயற்றிய பாடல் அது. நேரம் 6:11:55. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்தம் நித்தம் இறையொருள் போற்றும் பக்தி பாடல்கள் வரிசையில். அடுத்ததாக எல் கிருஷ்ணன் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

பரந்தாமன் கண்ணனை நினைக்காத நாளில்லை. நாராயணன் என்றாலே போதுமே, கவலைகள் எல்லாம் தீருமே. நந்தியமங்கலம் இமயவரம்பன் வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்டும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் அருள்மணி மாலை. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:16:35. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றி தேவா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

வெள்ளைப்பட்டுடுத்தி ஆடிக்காற்றில் அசைந்தாடி தன்னை நாடியவருக்கெல்லாம் துணை நிற்கும் தில்லையில் வீற்றிருக்கும் அம்மனை போற்றி வலம் வர கேட்டும் செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 6:21:20. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் ஓம் நமச்சிவாயா என்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரம் அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானமும் முக்தியையும் அளிக்கும்.

பி சுசீலா குரல்களில் ஒழிக்க கேட்டோம். நேரம் இப்பொழுது 6:25. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் அகிலமெல்லாம் காக்கும் இறைவனே, சக்தியின் மைந்தனே, அழகே வடிவாக கொண்ட வடிவேலனே, உன்னை நினையாத நாளில்லை. சூலமங்கலம் சகோதரிகள் இசையமைத்து பாடிய பாடல். ஆர். ராஜலக்ஷ்மி, ஆர். ஜெயலக்ஷ்மி.

நாம் கேட்ட அந்த பாடல் லவ்லின் சாம்வேல் இசையில் ஜாலி ஆப்ரஹாம் குழுவினர் பாடிய பாடல். அது நேரம் 6:34:50. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

கவிஞர் த. காசிம் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். டி கே ராமமூர்த்தி இசையமைத்து எஸ் அன்வர் அலி பாதுஷ், எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியில் அடுத்து ராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டும். பாடல் பாரதி சுவாமி. நம்பினோரை கைவிடாதவர் இறைவன் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
2: 9:30
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80th சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80th சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18-25 வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு

0: பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நாட்கள் நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவன் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4665 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 15:00. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் அடுத்து

மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் கேட்டோம். பாரதி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் KJ யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் எமது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக

0: அளவிற்கு உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 விளம்பரத்திற்கான

கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006 தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கு

போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வந்தே மாதரம் என்போம், நம்முடைய நாட்டிற்கு என்றென்றும் வளம் சேர்த்து பெருமை சேர்ப்போம் என்று இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறும். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதார விந்தங்களில் சரணாகதியாக சமர்ப்பிப்போம்.
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம், நெஞ்சில் இருத்தி இருப்போமே.
0: உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

காட்டு சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை, அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும் இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தென்றலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தின விழாவை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர ஆரம்பித்தாச்சு நம்ம விவத் பாரதி தமிழ் FM 102.3. எஸ், நீங்கள் கேட்க இருக்கிற நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், கலக்கல் அரங்கம்ல எப்பவுமே நம்ம வார வாரம் வந்து திருக்குறள் கேம் ஷோ, அதாவது என்னுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம திருக்குறள் கேம் ஷோ தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வாரங்களா தொடர்ந்து ரொம்ப அரிய திருக்குறள், அதாவது நம்ம கேட்டிராத திருக்குறள்கள், இல்லை நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத திருக்குறள்கள், அதெல்லாமே நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும், மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த திருக்குறள் கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நேயர்களும் அவ்வளோ சப்போர்ட்டிவா எல்லாரும் கால் பண்ணி ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த இவ்வளோ வாரங்களும். ஸோ அதே மாதிரி இன்னும் பல வாரங்கள் போக போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் திருக்குறளை கண்டுபிடிச்சி கரெக்டான விடை சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 0444-295-20853, அப்படி இல்லைனா 0444-283-8987-1 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நான் நம்பரை சொல்லி முடிக்கிற கேப்லேயே நம்ம நேர் வந்து யாரோ வந்துட்டாங்க லைனில், யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, திருக்குறளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம், விவத் பாரதி லைன்ல வந்துட்டீங்க, வணக்கம். அடடா, வந்த வேகத்திலே போயிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நம்ம ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு வந்துட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். திருக்குறள் ஆர்வம் உள்ளவங்களாம் அப்படியே ரெடியா இருங்க, இந்த பாடல் முடிகிற டைம்ல ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு லைன் கிடைக்கும். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:40 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நேயர்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா லைன்லையும். ஸோ எந்த காலர் வந்து கரெக்டான திருக்குறள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: நீங்க
0: வந்து பார்த்து சொல்லிருவீங்க அதுதானே. ரொம்ப உண்மையா ஒத்துக்கிட்டீங்க. சரி, திறனல்ல தற்பிற டேஷ் டேஷ் அறநல்ல செய்யாமை நன்று. அதிகாரம் வந்து பொறையுடைமை.
1: அதிகாரம் வந்து பொறையுடைமையா?
0: ஆமா.
1: அது அதிகாரம் நம்பர் இருந்தா தான் என்னால கண்டுபிடிக்க.
0: அதிகாரம் வந்து 16. இப்படி இப்படி ஓபனா காப்பி அடிச்சிங்கன்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க.
1: அதிகாரம் இப்ப பொறையுடைமை
0: டக்குனு கிடைக்கல.
1: அறநல்ல செய்யாமை நன்று.
0: கரெக்ட். சோ இதோட

0: என்னன்னு சொல்லுங்க.
1: அதுடைய அர்த்தம் பிறர் முகையற்ற தீர்வு செய்தாலும் அவருக்கு அறமற்ற துன்பத்தை நாம் செய்யக்கூடாது.
0: கரெக்ட். அடுத்தவங்க வந்து நமக்கு தெரிஞ்சே அவங்க தப்பு செஞ்சாலும் அதில் நம்ம வருத்தப்பட்டாலும் நம்ம வந்து தெரிஞ்சு திருப்பி அவங்களுக்கு பதிலுக்கு தப்பு செய்யக்கூடாது அப்படின்றது தான்.
1: நம்ம கிடைச்சதுனால நம்ம திருப்பி செய்யக்கூடாது.
0: நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. நன்றி நன்றி. அதாவது ரெடியாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரிசோர்ஸஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நோக்கம் வந்து திருக்குறள் வந்து தெரியப்படுத்தணும், அதோடய பொருளை வந்து உணரணும் அப்படிங்கிறது தான். அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
2: வணக்கம். நன்றி. பேசுகிறேன்
0: சார். எப்படி இருக்கீங்க சார்?
2: புரியல.
0: பொருள் சொல்லுங்க. அதிகாரம் வந்து விருந்தோம்பல். உங்களுக்கு க்ளூ கூட கொடுத்துட்டேன், ஈஸியாக கண்டுபிடிங்க. நன்றி நன்றி சார். வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம் மேம். சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர், அருமை அருமை. சோ கரெக்ட்டா திருக்குறள் கேம் ஷோக்கு என்ட்ரி போட்டுட்டீங்க. சொல்லுங்க.
3: உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கும் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கேட்டீங்களா திருக்குறள் கேட்டீங்களா?
3: ஆமா. சரியான விடை, ஊப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. சரியான விடை. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடிவிடும். அதே போல முகம் மலராமல் வேறுபட்டு பார்த்தும் போது விருந்தினரும் வாடிவிடுவர். அதனால இன்முகத்தோட வரக்கூடிய விருந்தினரை நம்ம சிறப்பாக உபசரிச்சாதான் அவங்க மனசு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்கிறது பொருள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வரப்போ நம்ம முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இன்முகத்தோட அவங்கள மாதிரி நம்மளும் இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படிங்கறதுதான் பொருள். ரொம்ப சரியா சொன்னீங்க, அதனால உங்களுக்கு கைத்தட்ட. நன்றி நன்றி சார்.
3: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட கைத்தட்டல.
0: நன்றி நன்றி சார். ஓகே, நம்ம கேட்ட இரண்டு திருக்குறள்களும் நேயர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் அநேகம் திரைப்படத்துலேருந்து வந்துட்டு இருக்க சூப்பரான ஒரு சாங்கை கேட்டுட்டு வாங்க. அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன். ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:50 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன். வணக்கம் விவத் பாரதி. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி சார். ரெடிங்களா திருக்குறளுக்கு? அன்பின் வழியது உயர்நிலை டேஷ் டேஷ் போர்த்த உடம்பு. அதிகாரம் வந்து அன்புடைமை. ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க.
1: அன்பின் வழியது உயர்நிலை அக்கில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
0: சூப்பர் சூப்பர். இதோட இது பொருள் சொல்லுங்க.
1: அர்த்தம் ரொம்ப தெரியும்.
0: சரி, இப்ப நானே சொல்றேன்.

0: அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, இதுதான் முழுமையான திருக்குறள். இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்போடு வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. அன்பு இல்லாதவரின் உடல் உயிரற்ற எலும்பை தோலால் போர்த்தியது போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனசில் ஒரு அன்பு, மற்றவங்க கிட்ட ஒரு அன்பு காட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு உயிரில்லாத ஒரு எலும்பு கூடு மேலே ஒரு தோல் போர்த்திய ஒரு உடம்பு, அப்படி தான் அது ஒரு உயிருள்ள இதுவாகவே நம்ம கருத முடியாதுங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. எஸ், அடுத்த திருக்குறள், அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, திருக்குறள் ரெடியா இருக்கீங்களா?
1: செந்தில் கண்ணன் பேரளம்.
0: செந்தில் கண்ணன் கேரளத்துல இருந்தா?
1: பேரளம், பேரளம்,
0: பேரளம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, கேக்கலாங்களா திருக்குறள்?
1: கேளுங்க மேடம்.
0: வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் டேஷ் டேஷ் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் டேஷ் டேஷ் வைக்கப்படும். கஷ்டமா கேட்டுட்டனா? சரி, நன்றி நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு. அடுத்த நேருக்கு வணக்கம் விவத் பாரதி. வந்த வேகத்திலே போயிடுறாங்க. ஓகே, சோ திருக்குறள் இதுதான், வையத்துள் வாழ்வாங்கு டேஷ் டேஷ் தெய்வத்துள் வைக்கப்படும், இதுதான் திருக்குறள். பதில் தெரிஞ்சவங்க வந்து பாடலுக்கு அப்புறமா சொல்லலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நான் ஒரு திருக்குறள் கேட்டிருந்தேன், கடைசியாக ஒரு லக்கி நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்குறேன், இல்லைனா நானே வந்து அதோட விளக்கத்தை சொல்லிடுறேன். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நானே
0: சொல்லிட்டுமா, இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உலகில் நல்ல நெறியோட, அதாவது நல்ல பழக்க வழக்கத்தோட எண்ணத்தோட வாழ்பவர் வந்து வானுலக தெய்வங்களுக்கு இணையா மதிக்கப்படுவார் அப்படின்ற வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே, இறுதி திருக்குறளையும் நேயர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இருந்த அரை மணி நேரமும் ஷோ வந்து சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும். மீண்டும் வந்து இன்னொரு வாரம் வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நிறைய திருக்குறள் கொண்டு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சி தொடர இருக்குது. வழங்குறதுக்காக டாக்டர் கஜேந்திரன் கஜராஜன் சார் வந்திருக்காரு. ஸோ இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:55. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் கதையும் கானமும்.

நேரம் 10:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, தரம் நம்பிக்கை. இந்த ஒரு மணி நேரமும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க போகிறோம். சுவையான சுவாரஸ்யமான கதைகளோடு இனிய திரை இசை பாடல்கள் தான் நம்ம வந்து செவிக்கவிருந்தால் அமையப்போகுது. அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா, நேயர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் கதையும் கானமும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வாங்க ஒரு பாடலோடு கேட்கலாம்.

கதையும் காணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் சாய் அபயங்கர் இசையமைத்து கானாமுத்துவுடன் பாடிய கருப்பு திரைப்படத்திற்காக விஷ்ணு ஏதவன் இயற்றிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 10:05:45. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தினம் இல்லையா, 80வது தின சுதந்திர தினம். நம்ம வந்து ஆரம்பத்திலே நேயர்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். கதையும் காணமும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், மனிதநேய செம்மல்கள் பற்றி ஒரு கதை இல்லாமல்

0: ஆரம்பித்த நல்லா இருக்காது நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினத்தில் வந்து சுதந்திரம் போராட்டம் தொடர்பான ஒரு கதையோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கினா நம்ம வந்து இவ்வளவு ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்கிறோம், படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வெளிநாடுக்கு போகிறதா இருக்கட்டும், அன்றைக்கி அவங்க வந்து அரும்பாடுபட்டு அந்த ஆங்கிலேயர்கிட்டருந்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம வந்து தனிமையாக இருக்கோம், நம்மளுடைய முடிவுகளை நம்மளே முடிவெடுத்துட்ருக்கோம். அன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க. அவங்க வந்து முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் அவங்களால முடிவு எடுக்கவே முடியாது. அப்படி அவங்க நினச்சாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள வந்து அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து ஏதாவது எதிர்த்து பேசினாலே போதும், உடனே அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அப்படி வந்து நாட்டுக்காக, வீட்டுக்காக இல்லாமல் நாட்டுக்காக போராடின நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிற்காக களம் இறங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி போராடி நிறைய பேர் வந்து நாட்டுக்காக உயிர் விட்டவங்களாம் சொல்லலாம். அந்த தினத்தை அனுசரிக்கும் வகையில் தான் நம்ம இன்றைக்கும் வந்து சுதந்திர போராட்டர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தினம் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். சரிங்க, தமிழ்நாட்டிலேருந்து எண்ணிலடங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பட்டியலிட்டே போகலாம். அதிலும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேயர்கள்னால் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்துக்காரர்கள் இருக்காங்க, பிரிட்டிஷ்ன்னு சொல்லுவோம், பிரச்சுக்காரர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதமான ஆங்கிலேயர்கள் வந்து வாணிபம் நிமித்தமாக தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, கடல் வழி மார்க்கமாக வந்து பயணம் செஞ்சு அவங்க வந்து வாணிபத்தை துவங்குறாங்க. பிற்காலத்தில் போக போக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்குள்ளவங்களை வந்து மெல்ல மெல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ஆக்கிடுறாங்க. இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஒரு மோட்டோவாக இருந்தது, குறிக்கோளாக இருந்தது. இதையெல்லாம் என்ன பண்ணுறது, சரி பண்ணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து போராடி போராடி அவங்கள்ட்டேருந்து எல்லாமே வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம் நம்ம வந்து. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து யாருடைய கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சொல்லவே வேணாம், மிகப்பெரிய பண்டிட்னே சொல்லலாம். அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி அவர்களால் மட்டும்தான் வந்து கப்பல் விட முடியுமா, ஏன் நம்மளாலையும் கப்பல் விட முடியாதா, நம்மளாலையும் துறைமுகம் கட்ட முடியாதா, நம்மளாலையும் வந்து போக்குவரத்து ஏற்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு இப்படி அவர் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முட்டுக்கட்டை போட்டு போட்டு அவர் என்ன பண்ணாங்க, சிறையில் அடைச்சிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு தானே அவங்களால பண்ண முடியும், அணையை ஓரளவுக்கு தான் தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா, அதுக்கு மேலே தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும், காற்றாற்று வேலை மாதிரி அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதுபோல் தான் இவங்க என்ன பண்ணாங்க, பல கட்டமாக பிரிஞ்சு என்ன பண்ணாங்க, எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடி போராடி என்ன பண்ணாங்க, எங்களாலையும் கப்பல் விட முடியும், எங்களாலையும் துறைமுகம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்பட்டவர் தான் நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைமுகம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி சர்வதேச அங்கீகாரம் கொடுத்து வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க, ISO வந்து சர்டிஃபைட்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு போராட்டமில் வந்து கிடைச்ச நமக்கு ஒரு வெற்றியாக கூட நம்ம நினச்சிக்கலாம். இன்றைய கதையும் கானமும் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சுதந்திர போராட்டம் வீரர்களை வந்து நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தினத்தில் வந்து வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய போராடி நமக்காக வாங்கி கொடுத்த அந்த கப்பல் வழி மார்க்கம், கப்பல் கட்டுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்டு இருந்தோம். தொடர்ந்து கேட்போம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: அறிவு இயற்றிய பாடல் அது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண், நாகாஷ் ஆசிஸ், வேல்முருகன் குழுவினர் பாடிய பராசக்தி திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 10:14:50.
1: நான் நடிகர் சார்லி பேசுறேன். இந்தியா ஒரு புண்ணிய பூமி. இந்தியர் யாவரும் சுதந்திரத்தை தங்கள் பிறப்புரிமையாக கொண்டாடக்கூடிய உன்னதமான தினம் இந்திய சுதந்திர தினம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எழுச்சி மிக்க இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 10:15:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 100.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான சுதந்திர போராட்ட வீரருடைய கதையை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். வ.உ. சிதம்பரனார் வந்து ஆரம்ப காலத்திலருந்து எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்று வந்து போக்குவரத்து முனையமாக வந்து கப்பல் வழி மார்க்கமாக ஒரு தொழில் முனையமும் போக்குவரத்து

0: முனையமும் ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏன் நம்மளாலையும் வந்து வீரம் தீரம் வந்து செயல்கள் செய்ய முடியுன்றது வந்து துணிச்சலாக வந்து போரிட்டு வெற்றி பெற்ற ஒரு தமிழர் இந்தியர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய நினைவாக தான் வந்து தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து வ.உ. சிதம்பரனார் வந்து ஒரு ஃபோர்ட் ஒன் வந்து ஏற்பாடு செஞ்சு இன்றைக்கி ISO வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தகவல்களும் நம்ம கூடுதல் தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் வந்து ISO வந்து சர்வதேச அளவில் வந்து இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தன்ற ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு கூடுதல் தகவலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10:17 ஆகுது. கதையும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு தலைகணம் கர்வம் சொல்லுவாங்க. ஸோ அது தொடர்பான ஒரு கதைகளும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க, அல்லது லீடர்ஷிப் சொல்லுவாங்க, முன்மாதிரின்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் வந்து வேறு விதமாகவும் இதை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வினையாகும் மாற்றி யோசிச்சா நம்ம அந்த விளையாட்டையும் நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் விளையாடிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து விளையாட்டு வினையாகும் மாற்றி யோசிச்சா அதை வெற்றி பெறுன்ற கதையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் பசங்கள்லாம் விளையாடிகிட்டே இருக்காங்க. சுற்றி வந்து வாகனங்கள் வந்து பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அங்கங்கேயே வந்து தெருக்கள் ஓரமாக வந்து பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து 4 சக்கர வாகனங்கள் காரணே கூட எடுத்துக்கலாமே. அது அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடு அளவில் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இந்த பக்கமும் கார் பார்க்கிங் பண்ணலாம், அந்த பக்கமும் கார் பார்க்கிங் பண்ணலாம். உள்ளேயும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கார் அளவு வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வீட்டில் வந்து அவ்வளோ வசதி இருக்குது. அப்படி இருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த அவங்களுடைய பந்து வந்து கார் கண்ணாடியில் போய் பட்டு என்ன ஆகுதுன்னா அந்த கார் கண்ணாடி உடைஞ்சு மறுநாள் வந்து அந்த கார் ஓனர் வந்து கார் எடுக்கிறதுக்கு வரும்போது கேட்குறாங்க, இதுமாரி உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்தோம், கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு, இது வந்து நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டா விட்டுட்டா போனீங்க நீங்கள் நாங்கள் பார்த்துக்கிறது, இல்லை இது வந்து தனியாக நீங்கள் வாடகை ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்கலாம் போயிட்டு ஒரு கட்டத்தில் அது வந்து சண்டையில் போய் முடிஞ்சு அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அந்த இது வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு வகையில் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி விட்றாங்க. சரின்ட்டு வந்து இவங்க நினச்சி பார்க்குறாங்க, நம்ம பையன் வந்து வெளியில் விளையாடினான், கார் கண்ணாடி உடஞ்சிது, அதுக்கு நம்ம எப்படி வந்து பொறுப்பேற்றுக்க முடியும், பந்து எதிர்பாராத விதமாக போய் கண்ணாடியில் பட்டுச்சு, அவங்க அங்கே கார் நிறுத்திட்டு போயிருக்காங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், நம்மக்கிட்ட சொல்லவும் இல்லை அவங்க, மற்ற வாகனங்கள் மாரி அவங்களுடைய வாகனமும் நிறுத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கு நம்ம எப்படி வந்து பொறுப்பேற்றுக்க முடியும், நம்ம எப்படி காருக்கு கண்ணாடி வந்து நம்ம வந்து அதுக்கு இழப்பீடு கொடுக்க முடியும், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மாற்றி யோசித்து பார்த்தாங்க. ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பையனை வெளியிலாம் விளையாட அனுப்ப முடியல, வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியல நம்மளால், அப்படி இருக்கும்போது இந்த வாகனங்களெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துறது எடுக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சியாக அவர் என்ன பண்ணாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது கார் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ இடம் இருக்குது, நம்ம வந்து பார்க்கிங் வசதி மாரி சும்மா ஒன்று நம்ம வந்து கேட்டு பார்ப்போம், ஒரு போர்டு ஒன்று வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சியாக அவங்க மாற்றி யோசின்ற விதத்தில் வச்சு பார்க்குறாங்க. அந்த வீடு ஓரமாக நிறுத்தியிருந்த காரோட உரிமையாளர்கள்லாம் வந்து இவங்கள்ட்ட அணுகி வந்து கேட்குறாங்க, இதுமாரி நாங்கள் வந்து மாற்ற வாடகை வந்து கொடுக்குறோம், இது எங்களுக்கு வந்து நீங்கள் கார் வந்து உங்கள் வீட்டில் பார்க்கிங் பண்ணுறதுக்கு அனுமதிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவர் இருவர் ஆச்சு, இருவர் எத்தனை கார்கள்லாம் வெளில நிறுத்தியிருந்தாங்களோ அத்தனை கார்களும் வந்து மாற்றி யோசிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கார்கள்லாம் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு வசதியும் ஆச்சு, அவங்களுக்கு வந்து உட்காந்த இடத்துலையே வந்து மாற்றி யோசிச்சதுனால ஒரு வருமானமும் கிடச்சிது, பையன் வந்து விளையாட்டாக பண்ணது வினையாச்சு, அந்த வினையை நம்ம வந்து மாற்றி யோசிச்சதுனால நமக்கு அது வந்து அதுலேருந்து ஒரு மூலியமாக ஒரு இன்கமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு திட்டமாக வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து கார் சர்வீஸ், கார் பார்க்கிங்கு, கார்க்குண்டான பேர் பார்ட்ஸ்லாம் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன பண்ண போட்டு அவங்க நாளடைவில் ஒரு பெரிய இதுவே கட்டிட்டாங்க, அந்த இடத்துல கார் நிறுத்தத்துக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்திட்டாங்க. இப்படி நம்ம வந்து கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றி யோசிச்சோன்னா வேறு விதமாக நம்ம வெற்றி அடையலான்றதை இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் இப்பொழுது 10:20:50.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: விவேக் இயற்றிய பாடல் இது. ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:25, 25 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், 100.1 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும்.
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று காலை 11 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி வேரும் விழுதும். பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெயஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேது சேஷன்.
2: இந்த ஜெயஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
0: ஆம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 11 மணிக்கு ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வீர வரலாறு நூலாசிரியர் பு சேது சேஷன் அவர்கள், உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி, வேறும் விழுதும் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து தனுஷ் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்திற்காக அறிவு இயற்றிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 10:31.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: வைஜி மகேந்திரா பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம். எனக்கு வயசு 76. சோ நான் பிறந்தது 1950. இருந்தாலும் அந்த 1950 முதல் இன்று வரை ஒரு இந்தியனாக பிறந்தேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். எங்கு போனாலும் மார்தட்டி நான் ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த உணர்வு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு சிட்டிசன்

0: இந்த உணர்வு வந்தால் இந்த நாடு இன்னும் சுபீட்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு அதை செயல்பட்டால் இந்த நாடு ஓஹோன்னு இன்னும் முன்னேறி வரும். இதுதான் என்னுடைய வலுவான கருத்து.
1: நேரம் 10:32, 35 இது விவத் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். அடுத்தடுத்த செக்மெண்ட்ல இனிய சுவாரஸ்யமான கதைகளோடு இனிய திரைசை பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் ஜெய்ஹிந்த் சண்பகராமன் வீர வரலாறு நூலாசிரியர் போ சி சேது சேஷன் அவர்கள் உடன் உரையாடுபவர் மு செண்பகாசி, தொகுப்பு ஜெயலட்சுமி. அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980-90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிஎம்ஜி வேன் யோஜனா, விவசாய கழிவுகளை பயன்படுத்தி உயிர் எரிபொருள் ஆலைகளை உருவாக்குதல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையினே சொல்லலாம். சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க, அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டி. தாமாக முன் வந்து என்ன பண்ணுறது, ஒரு பணியை வந்து ஏற்றுக்கொள்ளுது, இதுதான் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு. நீரின் அருமை வந்து வெயிலில் செல்லும் பொழுது தான் நம்ம வந்து நீருடைய அருமை வந்து தெரியும். நீர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போனால் அது வந்து ஆவியாயிடும் சொல்லுவாங்க. அதே வந்து குளிர்காலங்களில் வந்து டிகிரி செல்சியஸ்க்கு மைனஸ் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகும்போது கட்டியாக நீர் வந்து உறைந்து பனிக்கட்டியாக மாறிடும் அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். இதை வச்சு நம்ம அறிவியலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீரில் இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்து உடச்சி அதுலேருந்து நிறையலாம் ஹைட்ரஜன்லாம் வந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கதையாகவும் பார்த்துருக்கோம். சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய கதைக்கு வருவோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீர் உறைஞ்சி வந்து பனிக்கட்டியாக மாறிடுச்சு. அங்குள்ள உயிரினங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேயுமே இல்லை. பறவைகள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அங்குள்ள சிறு உயிரினங்கள் கால்நடைகள்லாம் வந்து நீர் வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு என்ன பண்ணுது, அந்த பனி கட்டியாக இருக்கிற இடங்களில் போயிட்டு ஒவ்வொன்றா வந்து தட்டி தட்டி பார்க்குது. போயிட்டு எப்படி பாருங்களேன், அந்த கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து மனிதர்களுக்கு உதவியாகவும் இருக்கும், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முன்மாதிரியாக செயல்பட்டு நம்மளை வந்து பாதுகாக்கவும் செய்யும். வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த பனி கட்டிகளை வந்து தட்டி தட்டி பார்க்கும்போது ஒரு இடங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வந்து வித்தியாசமாக கேட்கவே அது என்ன பண்ணுது, தன்னுடைய கூரிய பற்களாலும் தன்னுடைய நகங்களாலும் காலில் இருக்கக்கூடிய நகங்களாலும் என்ன பண்ணுது, அந்த உயிரினம் வந்து போயிட்டு அதை நல்லா சுரண்டி சுரண்டி ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்துனா, ஓங்கி குத்தினா 1.5 டன் வெயிட், அது இல்லைங்க, ஓங்கி குத்தினோடனே அந்த பனி கட்டி உடஞ்சி என்னாச்சுன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு வெளியில் அடிக்கவே அங்கெல்லாம் உயிரினங்கள்லாம் வந்து எல்லாமே தாகம் எடுத்து அந்த தாகத்தை வந்து தணிக்குது. இதுதான் அந்த உயிரினத்துடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வழக்கமான சொல்லுவோம், உன்னை யார் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வர சொன்னாங்க அப்படின்லாம் கூட சும்மா நம்ம நக்கலாக கூட பேசுவோம் சில நேரங்களில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்துடைய சமயோஜித புத்தினே கூட சொல்லலாம். அப்படி அந்த தாகத்தில் வந்து பிடியில் இருந்துட்டு எல்லாமே மயங்கி விழக்கூடிய ஒரு நில கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரினம் இந்த உயிரினம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா உயிரினங்களையும் காப்பாத்திருக்கு. கதையும் கானமும் கேட்டுட்டு இருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ்ல.

0: விக்னேஷ் சிவன் இயற்றிய பாடல் அது. லியோன் ஜேம்ஸ் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் தாமஸ் குழுவினர் பாடிய டிராகன் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் இப்பொழுது 10:40.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
2: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று காலை 11 சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி வேரும் விழுதும் பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெயஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேது சேஷன்.
3: இந்த ஜெயஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10th பிறந்த நாள் அன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த் உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர்

நேரம் 10:41:40. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி ஃபிலிம்ஸின் பஞ்சதந்திரம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெற கேட்கலாம். இதில் கமல்ஹாசன், சிம்ரன், நாகேஷ், ஜெயராம், தேவயானி, ஊர்வசி, ரமேஷ், அரவிந்த், ஸ்ரீமன், யூகி சேது, விஜயகுமார் மற்றும் பலர், இசை தேவா, திரைக்கதை இயக்கம் கே எஸ் ரவிக்குமார், வானொலி வடிவம் வி குமார்.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் ஆப்பா ராஜா. இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் நம் வேர்களுக்கு இரத்தத்தையும் சிந்தனையையும் ஊற்றி வளர்த்த நம் நாட்டு தியாகிகளின் தியாகத்தையும் நினைவையும் போற்றுவோம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
1: கதையும் காணவும் நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் பாபு முள்ளக்காடு, கங்க்ராச்சுலேஷன் சார், அருமை, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். ஹரிராம், தேனியிலிருந்து இனிய காலை வணக்கம். பர்வத வர்தினி, கதையும் காணமும் நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரவன், வாரியங்கால், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, புத்தாகரம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ள சார், நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், கதையும் காணமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து மனோகரன். செல்வராஜ், சுதந்திர தின வாழ்த்துக்கள் இமேஜ் அனுப்பியிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், இனிய காலை வணக்கம், கதையும் காணமும் நிகழ்ச்சி அருமையாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த சுமதி, இனிய காலை வணக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், நாம் செய்யும் செயல்களை மாற்றி யோசித்து செய்தால் வரக்கூடிய பயன்களை பயன்படுத்தி எடுத்து கூறியது மிகவும் சிறப்பு, அருமையாக இருந்தது. அடுத்த கதையின் தலைப்பின் பண்பின் முக்கியத்துவத்தை சமயோஜித அறிவின் பயன்களை அற்புதமாக வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, பிரபாகரன் அனுப்பியிருக்காங்க. வெங்கடேசன் சுப்பையா, நன்றி சார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், வாவுசி அவர்களை பற்றி நினைவூட்டியது நிகழ்ச்சியை மெருகூட்டியது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். மதுரை சோ சண்முக சுந்தரம், இனிய காலை வணக்கம். இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, இனிய காலை வணக்கம், கதையும் காணமும் பாடல்கள் சூப்பர் சார், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது சார், சகோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பண்ணைபுரம் மணிகண்டன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள், கதையும் காணமும் அருமையோ அருமை. கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய பதிவுகளை படித்தாச்சு, திரும்பவும் பதிவு போடாதீங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாவுசி அவர்களின் வரலாற்றை இந்நாளில் விளக்கி உரையாக வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு, வானொலி குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து மனோகரன். நடராஜன் சுப்பையா, புத்தாகரம், இனிய காலை வணக்கம், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், ஆச்சி சந்தனக்கட்ட திரைப்பட பாடல் எங்கள் வீட்டு பிள்ளைகளை மகிழ்ச்சியாக துள்ள வைத்தது, கதை ஒவ்வொன்றும் மனிதனும் பின்பற்றக்கூடியது, வாழ்த்துக்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கதையிலும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அப்படி பல கோணங்களில் யோசித்து தான் நம்ம வந்து கதையும் காணும் நிகழ்ச்சியில் தொகுத்து நேயர்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். அடுத்து சூளையிலிருந்து மனோகரன், நீரின்றி அமையாது என்ற தலைப்பில் பனிக்கட்டியை உடைக்க அந்த உயிரினம் செயல் போற்றத்தக்கது, தொடர்ந்து வரும் பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக உள்ளது, வாழ்த்துக்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு. கே எம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், சுதந்திர திருநாளான இன்று செக்கெடுத்த செம்மல்ல வாவுசி அவர்களை பற்றி கூறியது மிகவும் பொருத்தம் சார், அருமை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவோடு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக பெரும்பாலான எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சிட்ருக்கோம். நேரம் 10:46:15 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் கதையும் காணமும்

தி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். தக் லைஃப் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், பாடல் சிவா ஆனந்த். நேரம் 10:50. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 10:51:40. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்று காலை 11 மணிக்கு நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் வேரும் விழுதும் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வீர வரலாறு நூலாசிரியர் போ சேது சேஷன் அவர்கள், உடன் உரையாடுபவர் மு செண்பககாசி, தொகுப்பு ஜெயலட்சுமி. கதையும் கானமும் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கதை

வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, துறவி ஒருவர், துறவினாலே நமக்கு தெரியும், முற்றும் துறந்தவர், எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண் இமை போல் வச்சுருப்பாங்க. ஃபிங்கர் டிப்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து கேட்டால் எல்லாமே தெரியுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட இருக்குது. அப்படி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அடர்ந்த வனம் சார்ந்த இடங்களில் அவர் வந்து பயணம் மேற்கொண்டுட்ருக்காரு. அப்படி அவர் போயிட்டுருக்கும்போது அவரை தொடர்ந்து ஒரு உயிரினம், ஒரு குரங்கு வந்து அவரை பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்குது. அவரும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி வர்றது வந்து அவருக்கு தெரியும், ஆனால் அந்த குரங்கு வந்து என்ன நினச்சிட்டுருக்கு, நம்ம அவர் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அவர் பின்னாடியே பயணம் செஞ்சிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்த பிறகு வந்து அவர் கேட்குறாரு, நிறுத்திட்டு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், ரொம்ப தூரமாக என் பின்னாடியே வந்துட்டுருக்க அப்படின்னு சொன்னோடனே அது வந்து நான் கேட்குறதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி முடியும், உங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி நீ கேட்குறத வந்து நான் கொடுத்துட்டா நீ எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு துறவி வந்து அந்த குரங்கிடம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே போல் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், சரி ஓகே அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்தது அவர் என்ன துறவி வந்து என்ன சொல்கிறாரு, நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இது வந்து என்னுடைய உள்ளங்கை, என்னுடைய உள்ளங்கையில் வந்து நீ என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கிளையிலேருந்து நேராக தாவி வந்து என்ன பண்ணணும், என்னுடைய உள்ளங்கையில் மட்டுமே நீ உட்காரணும், நம்மளுடைய உள்ளங்கை சொல்கிறோம் இல்லையா அதில் மட்டும்தான் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி வந்து அந்த குரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த துறவி வந்து என்ன சொல்லுது, இந்த மரக்கலையிலேருந்து இங்கே குதிக்கிறது எனக்கு வந்து அசால்ட்டான விஷயமாச்சு, இதை பற்றி நீங்கள் இவ்வளோ எளிமையாக சொல்கிறீங்களே, நான் அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவேன், அதுக்கு பதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இந்த கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு போய், அடுத்த கிளையிலேருந்து உச்சி கிளைக்கு போயிட்டு, அந்த உச்சி மரத்துடைய உச்சி கிளையிலேருந்து நான் நேரடியாக தாவி உங்களுடைய உள்ளங்கையில் வந்து உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து அந்த துறவிக்கிட்ட சொல்லுது, சரி உன்னால் முடிஞ்சது நீ என்ன செய்ய முடியும் செய், நீ கேட்டது நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து தாவி அந்த கிளைக்கு போயிட்டு, அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கு தாவி, அப்படி இப்படி ஒரு ஒரு கிளையாக தாவி தாவி போயிட்டு அங்குள்ள மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இது வந்து என்ன பண்ணுதா, செய்கையை காமிச்சிட்டு அங்கேருந்து தாவி குதிக்குது. குதிக்கும் பொழுது துறவியோடைய உள்ளங்கையில் உட்காரத்துக்கு பதிலாக அவருடைய விரல்களில் வந்து நுனியில் வந்து உட்காந்துருச்சு. அவர் கேட்குறார், நான் உன்னை வந்து திரும்ப திரும்ப சொன்னேன், புரியும்படி சொன்னேன், என்னுடைய உள்ளங்கையில் தான் நீ வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாங்க நீங்கள் சொன்னீங்க சரிதான், எனக்கு அங்கேருந்து எனக்கு தாவறது வந்து எளிமையான ஒரு காரியம்தான், எனக்கு வந்து அங்கேருந்து இங்கே குதிக்கிறது இங்கேருந்து அங்கே தாவரத்தில் வந்து எளிமையான ஒரு வேலை தான், நான் அந்த ஒரு இதில் தான் வந்து தலைக்கணத்தில் கர்வத்தில் தான் என்ன பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட நானும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மரத்தோடைய உச்சியிலேருந்து நான் வேகமாக தாவி என்ன பண்ணேன், உங்களுடைய உள்ளங்கைன்னு நினச்சி தான் நான் வந்து உட்கார்ந்தேன், ஆனால் அது பார்த்தா அது உள்ளங்கையில் விரல் நுனியில் உட்காந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் சொன்ன செயல் வந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னோடனே அவரும் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய எண்ணம் வந்து மன்னிப்பு கேட்டு அதனுடைய செயல்களுக்கு வந்து நீ வருந்திட்டே இல்லையா, அப்பொழுது உன்னுடைய கர்வம் வந்து உன்னுடைய கோபம் தலைகணம் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு, சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு துறவி அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு, குரங்கும் வந்து அமைதியாக அவருடைய வேலையை பார்த்துட்டு போகுது. இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நமக்கு வந்து வீரமும் தீரமும் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில நுணுக்கமான தவறுகளை சரி செஞ்சாலே போதும், அதையும் நம்ம வந்து இன்னும் நல்லா வளரலாம் அப்படின்றத இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். நேரம் 10:55:56. இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

இப்படி ஜோடு.

வேட்டையின் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து யுகேந்திரன் குழுவினருடன் பாடிய பாடல் அது. பாடல் விஷ்ணு ஏதவன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். நேரம் 11:15.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வேரும் விழுதும்.
2: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வேரும் விழுதும், சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம்பர காத்திருக்கிறது நேர்கள். வேரும் விழுதும், அது என்ன? வேர் விழுது. நம் இந்திய நாடு நம் அனைவருக்கும் சொந்த நாடுதான் என்று நீங்கள் வாயால் கூற கேட்பதில் எனக்கு பெருமை. ஆனால் இந்த எண்ணம் 30 கோடி இந்திய மக்களின் உள்ளங்களிலிருந்து என்று பிரதிபலிக்கிறதோ அன்றுதான் நாம் அனைவரும் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொன்னவர்தான் இன்றைய நம் நிகழ்ச்சியின் தலைப்பில் வரக்கூடிய வேர். அப்படி சொன்னவர் யார்? அவரது பெயரை சொல்லும் போது சத்திய

0: வீரம் துள்ளும் மாண்புரு நேதாஜி தோழன், மாநிலம் போற்றும் அறிவாளன், திசை திசை சென்று நம் நாட்டின் கீர்த்தியை முழக்கிய செம்மல், சரிசமமாய் பழகும் தங்கம் அவன் சரிதையெல்லாம் வீறு பொங்கும், சண்பகச் சங்கம் அமைப்போம், சரித்திர புகழை உரைப்போம். இப்படியெல்லாம் போற்றி புகழக்கூடிய ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரர். வீரம் இந்த சொல்லுக்கே வித்தான ஒருவர். ஆமினீர்களே, ஜெய்ஹிந்த். இன்றைய தினம் திசை முழுக்க திரும்பும் இடமெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குரல், மாபெரும் சொல், சக்தி வாய்ந்த, வீரியம் வாய்ந்த ஒரு சொல். இந்த சொல்லை உச்சரிக்கும் போது நமக்குள் வரக்கூடிய அந்த வீரத்தின் ஆணி வேர்தான் இன்றைய வேர் என்று நாம் சொன்ன ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள். சரி, விழுது அந்த வேரிலிருந்து புறப்பட்டு அந்த விருட்சம் பரப்பிய கிளை, அந்த கிளை சார்ந்த விழுது யாராக இருக்கும்? ஒரு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், அது எங்கு தொடங்கியதோ தொடங்கியது போலவே அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்வது அந்த மரபின் மாண்பு என்று சொல்லுவார்கள். அப்படி மாண்பை தன்னகத்தே கொண்டிருக்கும் போ சேது சேஷன் அவர்கள்தான் இந்த விழுது இந்த நிகழ்ச்சியில் வேறும் விழுதுமாக நம்மோடு இணைய காத்திருக்கிறார்கள். ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு என்ற நூலின் ஆசிரியரும் அந்த செண்பகராமன் பிள்ளையின் உறவினருமான சேதுசேஷன் ஐயா அவர்கள் நம் நிலையத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கும் அவருக்கு நிலையத்தார் சார்பில் வணக்கமும் வரவேற்பும்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். இந்த நாள்ல உங்களை சந்திக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு சந்திப்பு அது இயல்பா நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாலும், ஒரு வரலாறாக எப்போ மாறும்னு சொன்னா இந்த மாதிரியான நாட்கள்ல உங்களை போன்ற சான்றோர்களை சந்திக்கிறது. அந்த வகையில விவத் பாரதி உண்மையிலே ஒரு பெருமிதத்தோட தொடங்குது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கெல்லாம் செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெய்ஹிந்தும் எம்டன் கப்பல் இது ரெண்டு தான் நினைவுக்கு வரும். ஆனா அதை தாண்டி அதனுடைய வரலாறு அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தோட இருக்குது. சொல்லுங்களேன், நீங்க ஒரு நூல் ஆசிரியர், அதையும் தாண்டி அவருடைய உறவு வழி வந்தவர் இல்லையா? அதனால செண்பகராமன் பிள்ளை சேதுசேஷன் இப்படின்னு சொன்னோம்னா அந்த தொடர்பை எங்க இருந்து நீங்க தொடங்குவீங்க?
1: நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த செண்பகராமன் பிள்ளைக்கு வந்து வம்சாவளி கிடையாது, அவருக்கு வந்து வாரிசு எதுவும் கிடையாது. நான் வந்து அப்படி எப்படி அவருக்கு உறவாகிறேன்னாக்கா, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா செண்பகராமன், அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு அண்ணன் முறை வேணும். அவரை வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப காலமாக எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பள்ளிப்பருவத்திலேருந்து கேட்டுட்டு இருந்திருக்கேன். எங்களுடைய தந்தை வந்து கொஞ்சம் கண்டிப்பானவர். அவர் இதிலெல்லாம் உங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாடா அதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீ வந்து உன்னுடைய படிப்பை தான் கவனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மாவை நாங்கள் ஆச்சியம் தான் கொடுவோம். ஆச்சி வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, தம்பி இப்படி பண்ணான், தம்பி அப்படி இருந்தான் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதையுமே எங்கள் அம்மாவும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நான் அப்பப்போ கேட்டு இருந்திருக்கேன். அப்புறம் டேடி அறிவுரைப்படி நல்லா படித்து அதுக்கப்புறம் பேங்க்லேயும் ஜாயின் பண்ணி, பேங்க்லேயும் ஃபுல்லாக 40 வருஷம் சர்வீஸ்,
0: நீங்கள் வங்கி பணியில் இருந்திருக்கீங்க,
1: கிளார்க்காக ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரல் மேனேஜருடைய ரேங்க்கு நான் இருந்தேன்.
0: பெரிய முயற்சி.
1: தந்தைக்கு நமக்கு அதுதான் முக்கியம், இது முக்கியமாக அதை பாருடா அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கு பிறகு நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனால் ஒரு 2 வருஷத்தில் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி என் பையனும் பொண்ணும் அமெரிக்காவில் இருக்காங்க, அதுங்க தான் அங்கே தான் போய் செட்டில் ஆகணும்னு தெரிஞ்சானோ அவங்க சீக்கிரமே போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் வந்து அவங்களோட பெட்டியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இருந்தது. செம்பராமன் அவங்க அம்மாவுக்கு எழுதின லெட்டர், அவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர், எங்கள் ஆச்சியுடைய ஹஸ்பண்ட் அவருக்கு எழுதின லெட்டர் எல்லாம் படிக்கும்போது, அப்பா என்ன இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இது எதாவது செய்யணும் அப்படிங்கிறவன்னா அப்போ தான் எனக்கு தோணிச்சு. அப்போ தான் அதை எழுத ஆரம்பிச்சு.
0: எத்தனாவது வயசில்?
1: நான் ரிட்டையர் ஆன ஒன்று தானே சொல்கிறேன், நான் 60 வயசுல.
0: 60 வயசுக்கு
1: அப்போ தான் தெரிஞ்சது.
0: கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த மாதிரி உங்க ஆட்சிட்ட இருந்து கதை கேட்டிருப்பீங்க. 10-15 வயசு வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க. 60 வயசுக்கு மேலதான் எழுத ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு வந்து இப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா, இல்ல அதை கேட்டுட்டு ஓ நம்ம வீட்டுல ஒருத்தர் இப்படி இருந்திருக்காருப்பா அப்படின்ட்டு போயிட்டீங்களா?
1: இல்ல, ஆக்சுவலா வந்து எங்க அம்மா வந்து அப்பா கொஞ்சம் அப்செக்ட் பண்ணியிருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குமரி ஆனந்தன் ஒருத்தர் குமரி ஆனந்தனுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சு எங்க அம்மா வந்து பாத்திருக்கப்போ அவங்களுக்கு அந்த குமரி ஆனந்தனுக்கு வந்து நிறைய தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் குமரி ஆனந்தன் பீரியட்ல வந்து நமக்கு வந்து கிண்டியில சிலை வைக்கப்பட்டது. அப்புறம் வந்து கோட்டையில குண்டு போட்டனால இந்த செஞ்சாஜ் கோட்டையை வந்து செம்பகராமன் கோட்டைன்னு மாத்தணுங்கிறதையும் முடிவு எழுந்தாரு. ஆனா பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ பெர்மிஷன் கொடுக்கலங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அதனால அது நடக்கல. அது இல்லாம ரகமின்னு ஒரு எழுத்தாளர், அவரும் வந்து குமரியானந்தன் சொன்னதுனால ரகமியும் வந்து அம்மாட்டேருந்து நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போய்

0: எழுத ஆரம்பிச்சாரு. அவர் எழுதுனது வந்து தொடரா வந்து தினமணி கதையில வந்துச்சு. அதையும் நான் உட்காந்து ஒவ்வொரு வாரம் படிப்பேன். படிச்சு படிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னவோ இது வந்து இன்னும் கூட நல்லா எழுதியிருக்கலாமோ தோணும்.
1: வாழ்வியலும் நிறைய நாட்கள் அங்க இருந்திருக்காரு. ஒவ்வொரு மன்னர்களோடையும் அவர் எவ்வளவு நெருங்கி பழகி இருந்தாருன்றதை நீங்க கொடுத்திருக்கீங்க.
0: அது இல்லாம ஜெர்மனியும் போனேன், என் பையன் ஜெர்மனியும் கூட்டிட்டு போனான். அவர் இருந்த வீடு அதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு உணர்ச்சி வந்தது.
1: வந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்க.
0: சரி, இதை விடக்கூடாது, அப்புறம் எழுதணுங்கிறது மாதிரி எழுத ஆரம்பிச்சு
1: வந்துட்டீங்க. இப்போ நீங்க இந்த ரஹமி அப்படின்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியோட தொடக்கமா சின்பராமன் பிள்ளை அவங்களை பத்தி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே கவியோகி சுத்தானந்த பாரதி ரஹமி அவங்களுக்கு சொல்லி எழுதப்பட்ட அந்த ஒரு கவிதை நீங்க உங்க நூல்ல தான் கொடுத்திருக்கீங்க. அதை பார்த்துதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு முகவுரையாவே கொடுத்தேன். ஏன்னா அவ்வளவு ஒரு வீரம் செறிந்த வார்த்தைகளும் கூட, ஒரு மாவீரனை எப்படி எல்லாம் வந்து புகழணுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வரிகள் அது. இதை சொல்லிதான் நம்ம வந்து நேயர்களுக்கு தொடங்கி இருக்கிறோம்.
2: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க அஜயரத்னம். இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். காட் பிளஸ். ஜெய்ஹிந்த்.
1: நேரம் 11:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. தரம், நம்பிக்கை.

0: நீங்க உங்க 60களில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கான ஆய்வுகள் நீங்க இப்போ உங்க வீட்டில் இருந்த எவிடன்ஸ் ஒரு பக்கம், அதை தாண்டி நீங்க அந்த தரவுகளை நோக்கி நிறைய பயணப்பட்டிருப்பீங்க.
1: ஒரு தகவல் சொல்லிடுறேன், இதுக்காக நான் எழுத ஆரம்பிச்சேங்கிறது இன்னொரு தகவல் என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துல சுதந்திர விராட் போராளிக்காக படத்தை திறந்து வைத்தாங்க. அதுல செம்பராமன் படத்துக்கும் இருந்தது. அந்த சமூக அமைப்பு வந்து நானும் அதுல மெம்பர், எனக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அந்த செம்பராமன் படத்தை வந்து கண்ணியப்பன்ங்கிற ஒரு ஆஞ்சல் மலர் ஆசிரியர் அவர் வந்து அதை திறந்து வைக்கிறதா இருந்தது. அவரு வந்து திறந்து வச்ச பிறகு யாரோ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இவர் வந்து செம்பராமனுடைய ரிலேட்டிவ்னா அப்புறம் பேசினாரு. அப்போ சரி, அப்போ வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் விழுங்குறனால பக்கத்தில் வந்து இதெல்லாம் பார்த்தா தகவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, தம்பி அவர் வந்து நாஞ்சல் மலர் நடத்திட்டு இருக்கனால என்ன சொன்னாரு, தம்பி நீ ஏன் நீங்க வந்து எழுதக்கூடாது அப்படின்னு அவரும் சொன்னாரு. ஆனா இல்லை, நான் எதுவுமே எழுதுனது இல்லை, இல்ல இல்ல
0: அதுக்கு முன்னாடி நீங்க படைப்புகள் எதுவும்
1: கொடுக்கல. ஆமா,
0: அதாவது புத்தகமா இல்ல, ஒரு ஆர்டிகல் கூட நீங்க எழுதுனது இல்லையா?
1: இல்ல, நான் என்ன பண்ணுவேன், பேங்க்ல வந்து பிரான்ச்ல ஒரு 3 வருஷம் இருந்தான்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து அடுத்த ஆள் வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த 3 வருஷத்துல என்னென்ன பண்ணேன் ஒரு கட்டுற மாதிரி.
0: அதுதான் சார், அது எங்கேயோ ஒரு அடித்தளம் இருக்கணுமே. அதுதான்,
1: அது வந்து எல்லா ஸ்டாஃபும் படிச்சு காட்டுவேன், போறப்போ எல்லாரும் கை தட்டுவாங்க அந்த அளவுக்கு. அது எனக்கு ஒரு ஒரு இது
0: இருக்கு.
1: ஆமா,
0: அப்ப எழுத்து பயிற்சி அப்படின்றது
1: இருக்கு. அதனாலதான் அவர் வேற என்ன சொன்னாரு, நீயும் வந்து ஒரு நாவல் எழுதி முடிக்கணும்னா உட்காந்து எழுதிட்டே இருக்கணும், இது நான் வந்து உனக்கு வந்து தொடராதான் போட போறேன். அதனால உன்னால எப்போ முடிக்குதோ இந்த மாசத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா போதும், நான் பிரிண்ட் பண்ணிடுறேன்னாரு. அத மாதிரி நானும் இங்க எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு அமெரிக்காவும் போனேன். அமெரிக்கா போகும்போதும் சொல்லிட்டாரு, நீ வந்து மெயில் அனுப்புறாரு, எல்லாம் அழகாக போட்டிருந்தாரு.

0: அப்புறம் இதை வந்து நல்லா வந்துருச்சு. ரொம்ப அப்புறமா அதை வந்து நான் பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு தடவை புத்தக நண்பர்கள்னு ஒரு இதில் நான் மெம்பராக இருந்தேன். அதில் வந்து ரவித்தமிழ்வாணன் அவனோட பையன், இல்லைன்னா தமிழோட தம்பி, அவர் ரவித்தமிழ்வாணன் வந்து அதை புத்தகத்தை கொடுத்தேன். அவர் படித்து பார்த்துட்டு நான் நல்லா இருக்க ரொம்ப பிரமாதமாக இருக்க நம்ம வெளியிட்டான்னு அப்படின்னாரு. ஒரு மணிமேகலை பிரசனத்தில் வெளியிடப்பட்டது. அப்போ அது வந்து ரொம்ப பிரமாதமாக அன்னைக்கு வந்து வெளியீட்டு விழா ரொம்ப சிறப்பாக நடத்தினோம். அதில் வந்து சிவாஜி கணேசனுடைய மகன் ராம்குமார் வந்திருந்தார். அவர் என்ன சொல்லிட்டார் முதலே, நான் வந்து நீங்க நான் எப்பவுமே எந்த புக் ரிலீஸ் ஆனாலும் நான் படிக்காம எல்லாம் வந்து வரமாட்டேன்னாரு. அந்த புக்கை முதலே கொண்டாந்து கொடுங்கன்னாரு. அப்புறம் நல்லா பிரிண்ட் பண்ணியிருந்தனால கொண்டே கொடுத்துட்டேன். படிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து இது பண்ணார். அவர் ஸ்பீச் வரும்போது என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும், வஊசி எல்லாம் தெரியும், அது மாதிரி நிறைய சிவாஜி கணேசன் நடித்த படம் இது பற்றி அவங்களாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு சிம்மராவனை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு வந்து எங்கள் டேடி வந்து உயிரோடு இல்லை, அவர் இருந்திருந்தார்னா டெஃபினட்டாக சிம்மராவனை ஒரு கதை, ஒரு
1: அந்த கதாபாத்திரம்
0: நடிச்சிருப்பாரு. அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அவருடைய புகழ் சென்றிருக்கும் அப்படின்னாரு. அப்போ எனக்கும் ரொம்ப
1: சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இப்போ அது வந்து ஒரு பக்கம் வந்து உண்மை. ஏன்னா என்னதான் நீங்க வந்து ஒரு பிரிண்ட் மீடியால ஒரு புக்ல நாம பார்த்து படிச்சாலும் விஷுவல்ல பார்க்கும் போது இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ஃபீல் அப்படின்றது வந்து வேறதான். எத்தனை பேர் வந்து நீங்க வாவு சிதம்பரமோ இல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனோ நீங்க சொன்ன மாதிரி யார் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா நடித்திருந்தால் எல்லா இடத்துக்கும் உலகம் முழுக்க பரவி இருக்கும்னு ராம்குமார் சார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அப்படி இல்லாமலே உங்களுடைய படைப்பின் மூலமா எல்லா இடங்களுக்கும் போய் சேரக்கூடிய பெரிய ஒரு பகீரத பிரயத்தனம் நீங்க முன்னெடுத்திருக்கீங்க சார். கண்டிப்பாக வந்து இது போய் சேர வேண்டிய ஒரு தகவல். நம்ம விவத் பாரதியிலையும் அதுக்காகவே தான் இப்போ உங்ககிட்ட நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வேரும் விழுதும்ன்ற நிகழ்ச்சியை இந்த நாள்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நூல் வந்து எழுத ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய அந்த தரவுகள் உங்க கையில இருந்தது, இதை தாண்டி நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க போய் கேட்டிருப்பீங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் உங்க அம்மா சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை எழுத தொடங்கும் போது இவ்வளோ ஆவணங்களையும் நாம வச்சு பண்றோம், இது எந்த அளவுக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஐயம், ரெண்டுல எது இருந்துச்சு உங்களுக்கு?
0: எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்னாக்கா, நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம்னா எங்கிருந்தோ ஒரு விதமான ஒரு சக்தி எனக்கு
1: வந்துடும்
0: முடிச்சிடும். அது என் மனைவி கூட கேட்பாங்க, பரவாயில்லையா நீங்க உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவு எழுதிடுறீங்களே அப்படிம்பாங்க. அது வந்து எங்க அம்மாவுடைய ஆசை என்னன்னா, நம்ம மாமாவுடைய புகழ் இந்தியா முழுக்க போற அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஆசை. அவங்க இருக்கிற வரைக்கும் அதனாலதான் ரகமீட்டை எல்லாம் கொடுத்தாங்க,
1: பேசினாங்க. அதாவது நிச்சயமாக இந்த வரும் காலகட்டத்தில் நிறைய நம்ம வந்து தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாம என்ன நினைக்கிறோமோ அதை கிரியேட்டிவா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஏஐல போடலாம். கூடிய சீக்கிரமே உங்களுடைய இந்த நூல் வடிவம் திரை வடிவமா வரும், நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் நாங்க. இப்போ உங்களுடைய அந்த புத்தகத்தை அப்படி ஒரு பருந்து பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் என்னால படிக்க முடிஞ்சு. அப்படி படிச்ச விஷயங்கள்ல எனக்கு இந்த செப்டம்பர் மாதமும் செண்பகராமனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே தொட்டு போயிருந்தீங்க, அது என்ன ஒரு கனெக்ஷன் சார்?
0: அந்த கனெக்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பிறந்த தேதி செப்டம்பர் 15.
1: ஓகே,
0: பிறந்த தேதி அது ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த ஜெய்ஹிந்த் இந்த முழக்கத்தை அவருடைய 10th பிறந்த நாள் எனக்கு தான் சொல்லியிருக்காரு. சோ 10th பிறந்த நாள்ங்கும் போது
1: அங்க பள்ளியில அவங்க கொண்டாடும் போது,
0: அதாவது வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. அப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற முழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அது செப்டம்பர் மாசம். அப்புறம் வந்து எம்டன் கப்பல்ல வந்து குண்டு போட்டது செப்டம்பர் மாசம்.
1: செப்டம்பர்
0: ஆமா. இன்னொன்று தகவல் உங்களுக்கு சொல்றேன், அதாவது அவர் வந்து பிறந்தது 1891, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து 1934, அதாவது 43 வருடம் அதுவும் எல்லாரும் கம்பல் பண்ணவொன்னா அது அந்த திருமணத்தை பத்தி அப்புறமா
1: கண்டிப்பா
0: அந்த லட்சுமி பாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லட்சுமி பாய் கல்யாணம் பண்ண நாளும் மாதமும் இந்த
1: செப்டம்பர் பரவாயில்ல 34 செப்டம்பர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாரு.
0: அது இன்னொன்னு சொல்லணும்னா 34 செப்டம்பர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 33 இறந்துறாரு இல்லையா அவரு.
1: ஒரு குறைந்த காலகட்டம்.
0: ஆமா ஆமா, அவரு கல்யாணம் பண்ணது 31, 34, அதாவது 32 தே லீவ் டுகெதர்.
1: எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறுகிய காலகட்டம். ஆனாலும் வந்து அவங்களோட அந்த வாழ்வியல் அப்படின்றது வந்து

0: ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், அதையும் நாம பேசலாம். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 பொதுவா நாம வந்து தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை அப்படின்னு சொன்ன வரிகளை, அதற்காகவே துணையா இருந்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம அதிகபட்சம் நினைச்சு பாக்குறது எனக்கு தெரிஞ்ச இந்த 2 நாட்கள் தான். அதுக்கப்புறமா கால ஓட்டத்துல கரைஞ்சு போயிடும், நாமளும் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா இப்ப நாம செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது செப்டம்பர் மாதத்துல இத்தனை நாட்களும் அவர் நம்ம ஞாபகத்துக்கு வரும். நீங்க சொன்ன இந்த செய்தி மூலமா கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ஓ செப்டம்பர் 15 அந்த நாள் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பிறந்த ஒரு தினம் அப்படின்றதையும் நினைவுல வச்சுக்கிடுவாங்க இல்லையா. அவருடைய வாழ்க்கையில துணைவியார் அப்படின்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி 32 மாதங்கள். ஆனா ஒரு ஆணின் வாழ்க்கையில் பெண்ணின் பங்கெடுப்பு அப்படின்றது நிறைய இருக்கு. எப்படி நம்ம வந்து விவேகானந்தர் நிவேதிதா அம்மா சொல்றோமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல உங்களுடைய நூல் படிச்ச வரைக்கும் செண்பகராமன் ஐயாவோட வாழ்க்கையில காமா அம்மையாருடைய பங்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு இடமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: காமா அம்மையார் வந்து பார்சி அவங்க சொல்லுவாங்க ஜஸ்ட் வந்து ராஜாட்ட வந்து பால் வாங்குவாங்களாம், பால் வாங்கினா அவங்க சக்கரை போட்டு கொடுப்பாங்களாம். அதுல பாலில் கறக்கும் சக்கரை போல
0: இன்னைக்கு
1: வரைக்கும் அதான் இருக்காங்க. இவங்க வந்து பாம்பேல அவங்க ஹஸ்பண்டோட கொஞ்சம் அவருக்கு இது இருக்கிறதுனால அவருக்கு வந்து சுதந்திர போராட்டம் தான் இவங்களுக்கு முக்கியம். அப்போ வந்து பிரான்ஸ்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்திருக்கு, அதனால பிரான்ஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பாரிஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஜெர்மனியும் பிரான்ஸும் பக்கத்து பக்கத்தில் அடிக்கடி இவங்க ஜெர்மனிக்கு வருவாங்க. அவங்க செம்பராமன் வந்து நிறைய கல்லூரி புறத்தில் நிறைய மீட்டிங்லாம் பேசுவார். இவர் அதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இதாக பேசுறாரு, இவர் ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொன்றா சொல்றாரு அப்படின்னுங்கிற மாதிரி. இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து துப்பாக்கி கொடுக்கணும் அது எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம்லாம் நிறைய இருக்கு, அதை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து அதை இங்கிலீஷ்காரனுக்கு வந்து ஒரு பரிமிப்பை காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. கொஞ்சம் வேறு விதமாலாம் பேசியிருக்காரு.
0: அறிவை ஆயுதமாக பயன்படுத்தணும்
1: அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மீட்டிங்க்கும் அவங்க அப்பா வாங்கலாம். அவங்க இந்த லட்சுமி பாய்ங்கிறவங்க வந்து அவங்க வளர்ப்பு பொண்ணு
0: காமா
1: பாய்க்கு. அவங்க எப்படி வளர்ப்பு பண்ணாச்சுன்னா அது ஒரு சின்ன சொல்லிடுறேன். ரஷ்யன் லேடி ஒரு வேலையா இந்த மணிப்பூருக்கு வந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் குழந்தைய விமான சேவை எல்லாம் ஜாஸ்தி இல்ல, இந்தியா கரெக்ட் பண்ணி ரஷ்யா போறதுக்கு பை ரோடு தான் போகணும், பை கார்ல போயிருக்காங்க. அப்ப போயிருக்கும் போது அப்பதான் அது வேர்ல்டு வார் டைம், அது அப்போ வந்து ரஷ்யன்ஸோட ஜெர்மன் சண்டை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த ராணி லட்சுமி பாய் மேலே இஷ்டம் அவங்களுக்கு, அதனால அந்த குழந்தைகள்
0: லட்சுமி பாயின் பேர் வச்சாங்களா.
1: ஆமா,
0: அவங்க வந்து வீர பெண்மணி ராணி லட்சுமி பாய்க்கு எங்க வந்து சேர்ந்திருக்காங்க, நம்மளுடைய வீரர் செண்பகராமன் பிள்ளையோட. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களோட நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி வேரும் விழுதும், இது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்

அதுக்கு பிறகு என்ன பண்ணி இருக்காங்க, ஸ்கூலுக்குலாம் அனுப்பல, ஜெர்மன்ல உள்ள சொல்லிட்டு வீட்லயே பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்து அவங்க ரொம்ப அறிவுள்ள மங்கையாக்கியிருக்காங்க, இந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் இல்லாம இந்த செம்பகராமனுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நடக்கும்போது இவங்களும் அந்த வயதுக்கு வந்துருது அந்த பொண்ணு, அந்த சமயத்துல செம்பகராமன் வந்து இதிகாச பெண்களை பத்தி ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்காரு. அதுல இந்த பொண்ணு போயிருக்கும் போது அதுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்

வெளியே போகும்போது

0: கும்பிட்டுக்கிட்டு உங்கள் அம்மா சொல்கிறார், என்னோட நான் வளர்க்குற பொண்ணு இது மாதிரி ரொம்ப ரொம்ப பேசணும்னா நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ரெண்டு மூணு பாயிண்ட் அந்த இதிகாசத்தில்
1: பெண்கள்
0: பெண்களை பற்றி பேச சொன்னதை வந்து ஏதோ சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்கும்
1: அவர் பேசின பேச்சிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க.
0: அடுத்த ரெண்டு மூணாவது மீட்டிங்கில் வந்து சி ஹஸ் டோல்டு ஐ மீன் லவ் வித் யூ. அப்புறம் அதை வந்து அவருடைய செம்பராம் நண்பர்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன நீ என்ன சொன்ன ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ண தான் சொன்னேன், அது சி சொன்ன மணிப்பூர், மணிப்பூருங்கிறது இந்தியா தானே, அது நீ ஏன் அது பண்ணிக்கூடாது, இன்னும் இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது அவங்க அவரோட வளர்ப்பு தந்தையுமே சொல்லியிருக்காரு கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கோ அப்படின்னு. வளர்ப்பு தந்தையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்கே பெரிய ஜெர்மனியில் இதில் வந்து ஒரு பங்களா அவர் கொடுத்துட்றாரு அந்த வளர்ப்பு தங்க உங்க அங்கே தான் இருந்திருக்காங்க.
1: ஓ இவங்க கல்யாணம் ஆன உடனே இவங்களுக்கு கொடுத்துறாங்க.
0: ஆமாம் ஆமாம் அங்கே தான் இருந்திருக்காங்க, ஜெர்மனி இதில் இருந்திருக்காங்க. அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கி விருந்தோம்பல் அனுபவித்தவங்க நிறைய பேர், மோதிலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு அவர் இந்திரா காந்தியோட வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து வல்லபாய் பட்டேல் அவருடைய அண்ணன் எல்லாம் தங்கியிருக்காங்க. மோதிலால் நேரும் ஜவஹர்லால் நேரும் வேலைக்காக கொஞ்சம் வெளியே போயிடுவாங்களாம். அப்போ வந்து இந்திரா காந்தி தான் வீட்டில் இருப்பாங்களாம். அப்போ வந்து இவங்க பார்த்துப்பாங்க போல் இருக்கு, லட்சுமிபாய்
1: லட்சுமிபாய் பார்த்துக்குவாங்க.
0: அப்போ வந்து ஏதோ குறும்புத்தனம் பண்ணி அவர் சாண்டிலியரை
1: உடைச்சிருச்சான்.
0: அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கண்டபடி அடிக்க போனாராம். அப்போ வந்து இல்லை இல்லை பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க திரும்பி போகும்போது ஒரு சாண்டிலியர் வேற பிரசன்ட் பண்ணியிருக்காங்க லட்சுமி பாய். அது வந்து இன்னைக்குமே அந்த இதில் நம்ம மோதிலால் நேருடைய அலகாபாத் இல்லத்தில்
1: இல்லத்தில் இருக்கு. எவ்வளோ பெருமையா அது.
0: ஆமாம் அந்த அளவுக்கு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட அப்படி பழகினனால அவங்களுக்கு நடந்த விஷயத்த பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்
1: நிச்சயமா, ஏன்னா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதிகபட்சமாக தெரியும். எம்டன் அது வந்து நிறைய படிக்கிறோம், இப்போ நிறைய இணையங்களில் கூட பார்க்குறோம். அதை தாண்டி இந்த ஜெய்ஹிந்த், அதனாலேயே ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. ஆனால் அவருடைய அயல்நாட்டு பயணமோ அவர் எதுக்காக போனார், பொதுவாக அவங்களுடைய நூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ளே இருந்து போராடுறதுன்றது வேற, ஒரு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் அங்கே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களையோ அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சேர்த்து அவங்களுக்குள்ள அந்த உணர்வை வர வச்சிருக்கிறாரு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. அதே இதில் தான் நான் கேட்குறேன், இந்த இராணுவ பயிற்சியும் செண்பகராமன் ஐயாவும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த காமா அம்மையார் பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் ஒரு தகவல் உங்க நூல்ல வந்து ரொம்ப படிச்ச உடனே இதை கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. காமா அம்மையாரும் இந்த நாளுக்கே உரிய சிறப்பான அந்த தேசிய கொடி வடிவமைப்பும் அதை பத்தி சொல்லுங்க.
0: அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு தேசிய கொடியை பத்தி நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். இந்த வடிவமைச்சது வந்து பாத்தீங்கன்னா காமா அம்மையார் தான். ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி ஏன் சொல்ல வர்றதுனாக்கா, ஃப்ரான்ஸில் ஒரு ஆல் இண்டியா வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் எல்லா கண்ட்ரிலேருந்தும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி வந்திருக்காங்க. அப்போது வந்து இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்டேஷனே இல்லை, இங்கிலீஷ்காரன் அப்படிருக்கான், இங்கே இங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்.
1: நாம வந்து தவிர்க்கப்பட்டோம்.
0: ஆமாம் அது அப்படி சொல்லிட்டான். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் நல்லா தெரியும் காமாவுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நீங்கள் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடு இந்தியான்னு சொல்லிட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தொடரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேலையில் வந்து முந்தானையில் ஒரு கொடி மேலே கருப்பு சிவப்பு கீழே
1: கிரீன்
0: நடுவில் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க. அப்புறம் தான் ராட்டையை போட்டாங்க.
1: முன்னாடி அது பண்ணிருக்காங்க.
0: அந்த அளவுக்கு பாருங்க, அது
1: பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து தெரியாத செய்தி முன்னு சொல்லுவோம் இல்லையா, தெரிந்த பெயர் தெரியாத விபரம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம். நமக்கு ஒரு மாபெரும் வீரர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சாதாரண நாவாய் அதாவது நீராவி கப்பல் என்ஜின் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் பயணப்பட்டு கடைசியில் அவ்வளோ பெரிய ஒரு எம்டன் கப்பல் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி கப்பற்படை மற்ற முப்படைகள்லுமே அவர் வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. எப்படி அவருக்கான அந்த ஒரு பயிற்சி உத்வேகம் வந்தது?
0: அது அவருக்கு என்னன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்மியில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அது ஒன்று இந்த கிங் கேசர் இருக்காருல்ல, அவர் வந்து அவர்கிட்ட தான் மூத்த ஆலோசகராக

0: இருக்கார். அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் போர் சமயத்திலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மேலே செம்பராம மேலே ரொம்ப இது. இவருக்கு என்னன்னா, ஒரு ஒரு மனிதன் வந்து முப்படையிலும் இருக்க முடியாது.
1: அதுதான் நான் கேட்குறேன், அது எப்படி சார்? ஏன்னா சாத்தியம் இல்லாத ஒன்று.
0: ஆனால் வந்து இவருக்கு வந்து அது முப்படையிலும் இருக்கணுங்கிறது ஆசை. அதனால தான் என்ன சொல்கிறாரு, முதல்ல நான் வந்து ஆர்மியில் போய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்மியில் போய் இருந்து ஒரு அந்த ஷார்ட் பீரியடில் அவர் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு, சாகசங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறக்கு வந்து ஃப்ளைட் கூட இவர் போய் ஃப்ளைட் சிங்கிள் மேன் நான் ஓட்டிட்டு போய் அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ இதெல்லாம் போட்டிருக்காரு, மிட் நோட்டீஸ்லாம்.
1: அதற்கான பயிற்சி சார்
0: அதுக்கு எடுத்திருக்காரு, ரொம்ப சீக்கிரமா கத்துருக்காரு. அடுத்தது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, ஆக்சுவலா வந்து இந்த எம்டன் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அவன் ஃபுல்லா ஆண்டான்னா அது காரணம் வந்து அவருடைய கப்பற்படையுடைய பலம் அதனாலதான். அதுல இன்னொரு அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா, சுத்தியும் அவங்களுக்கு கடல்.
1: கரெக்டா, நம்மள மாதிரி
0: சுத்தியும் கடல். ஆனா வந்து ஜெர்மனுக்கு வந்து கடல் பகுதியா ரொம்ப கம்மியா, அப்படி மேல போய் அந்த ஆஸ்திரியா கிட்ட போய் தான் கொஞ்சம் ஒன்று இடம் தான் இருக்குமா. அதனால அவங்களுக்கு அது உங்களால வந்து அப்பதான் செம்பராமன் சொல்லியிருக்காரு, அவங்க வந்து இன்னைக்கு இந்த கப்பற்படை பலத்துலதான் இன்னைக்கு உலக ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணணும், அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணணும், கொடுக்கணும்னா நம்ம கப்பற்படையை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நம்ம கப்பற்படைக்கு வந்து இடமே கம்மியா இருக்கேன்னு, அதுக்கெல்லாம் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு சைனால கொண்டு போய் நிறைய கப்பல்லாம் ஆக்சுவலா இவர் போய் கிங்டோ துறைமுகத்துல தான் போய் ஏறி இருக்காரு கப்பல். ஆமா, இது வந்து அங்க எம்டன், எம்டன்ங்கிறது ஒரு ஒரு ஊரோட பேர். அங்க
1: ஊரோட பேர்
0: அந்த இடத்துல
1: நான் ஒரு ரூலரோ அப்படின்னு நினைச்சேன்.
0: எம்டன்ங்கிறது ஊரோட பேர், அங்கதான் அந்த கப்பல செஞ்சிருக்காங்க. ரொம்ப இருக்கிறதுலே அதாவது இங்கிலீஷ்காரனுடைய பலம் இருந்த கப்பலுக்கு மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கும் செம்பராமன் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு, அவங்க இருந்து கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தான் இவர் இன்வால்வ்மெண்ட் கம்ப்ளீட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கைசர் வந்து இன்வால்வ் பண்ணி அகைன்ஸ்ட் பிரிட்டிஷோட சண்டை போடுறாரு. ஆக்சுவலா அவங்க கைசரும் அப்போ இருந்த கிங்கும் பங்காளிங்களாம்
1: அவங்களுடைய படைபலம், அவங்களுக்கான ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்ன்றதே வந்து இந்த கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம். அங்கேயே போய் கை வச்சிருக்காங்க பாருங்க.
0: கரெக்ட். அப்புறம் வந்து கப்பல் வந்து ரெண்டு மூணு கப்பல் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் கப்பல் கப்பல். காம அம்மா இறந்து பண்ணியிருக்காங்க செம்பராமன்ட்ட, இந்த மாதிரி நீ நேவியில் கூட இருந்திருக்க, நீ கிங்கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி நம்ம அந்தமான்ல வந்து சிறையில் வந்து நிறைய போராளிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, சர்வார்க்கர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணு, கப்பல் ஒன்று எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கப்பல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த அந்தமானுக்கு போய் அட்டாக் பண்ணி சிறைய உடைச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணணும், அது பண்ணாதான் உனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டாந்து இதில் பாண்டிச்சேரியில் விட்டுருங்க, ஏன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் வந்து வில் பி சப்போர்ட்டிங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் அங்கே ஃப்ரான்ஸில் வந்து சப்போர்ட் இருக்கிறனால அவங்களுக்கு நம்ம பாண்டிச்சேரியில் தான் எல்லாம் இருப்பாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் கடற்கரை உரம் இறக்கி விட்டாங்கன்னா அவங்க தே வில் பி சாட்டிஸ்ஃபைடுன்னு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு போய் கிங்கிட்ட கேட்குறாரு. அவர் கிங் சொல்லியிருக்காரு, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், சொன்ன தான் அந்த கப்பல்லாம் செஞ்சுருக்காரு, இதனால இதுவுமே பரவாயில்ல,
1: இங்கிலீஷ்காரன்
0: போய் குவிண்டோ துறைமுகத்தில் தான் அந்த கப்பல் நின்றுருக்கு. அங்கே முல்லர்னு தான் அவர் கேப்டன், அவன் ரொம்ப தர்மசாலி கேப்டன். அவன் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து அந்தமான் கவர் போய் அவங்கள இது பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் பயங்கர காற்று, அவங்களால நம்ம ரங்கப்படுத்தி மத்தியஸ்து திருப்பிட்டு போய் பர்மாவில் லேண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத வந்து இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டே இருக்கான், ஏதோ பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னு அவனு கண்காணிச்சுட்டே இருக்கான். நடுவில் வந்து ஒரு கப்பலில் வந்து இவங்க அட்டாக் பண்ண வருது ஒரு கப்பல். இவங்க என்ன பண்றாரு, இந்த அது எப்படி தப்பிச்சு போறதுன்னா, அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த கப்பல், வருஷத்தான ஒரு கப்பல், அது ஸ்ட்ராங்கஸ்ட் கப்பல், அது எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ வந்து செம்பராமன் சொல்றாரு, நாம மேல நடந்து போகும்போது ஒரு புகைப்போக்கி இருந்தது சிம்னி. ஆமா, அந்த புகைப்போக்கி வந்து நம்மகிட்ட வந்து கப்பலில் மூணு தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், நாலாவது வந்து போட்டுட்டோம்னாக்கா அந்த இன்னொரு வார்ஷிப் அவங்க இங்கிலீஷ்காரன் வார்ஷிப் மாதிரியே இருக்கும், அப்போ நம்ம தப்பிச்சு போயிடலாம்,
1: என்ன ஒரு சமயம்
0: நம்ம தப்பிச்சு போயிடலாம் சொல்லியிருக்காரு. உள்ளூர் ரொம்ப ஐடியா விட நல்லா இருக்கு சார். அப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து கேட்டாராம், அவன் வந்து ரொம்ப நேர்மையானவன், இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இல்லையா,

0: இல்லையா
1: அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவர் வந்து அந்த நேவல் அப்போ லா ஒன்று இருந்துச்சான், நேவல் லாவில் வந்து நீ கொடியை கூட மாற்றிக்கிட்டு தப்பிச்சு போகலாம்,
0: தப்பிக்கலாம்,
1: தப்பிக்கிறதுக்காக அந்த நாட்டுக்கொடியை வச்சுட்டு போகலாம், அந்த நாட்டுக்கொடியை வச்சுட்டு நீ அட்டாக் பண்ணுறது தான் தப்பு.
0: ஓ சூப்பர், பொய்மையும் வாய்மையிடத்துன்ற மாதிரி அந்த இடத்துல
1: அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் இந்த நீ நேவல் லாலாம் எப்பப்பா படித்தா அப்படின்னா பாருங்க, ஒரு
0: அதாவது இந்த கார்னர் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஈச்சனும் அவருக்கு இருந்திருக்குது.
1: அது பண்ணா அதே மாதிரி அந்த இதுலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க, தப்பிச்சு வந்த பிறகு தான் அப்புறம் தான் பர்மாவுக்கு போய் இருந்துடுறாங்க. அப்போது பர்மாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பர்மா தான் இருக்கானா அப்படிங்கிறது தே வாண்டட் டு இது இங்கிலீஷ்காரன் ரொம்ப தெளிவாக
0: ஃபாலோ பண்ணிகிட்டே
1: இருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நடுவில் இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஷிப்பு கையில் வச்சுருப்பாங்க, அதாவது நிலக்கரிக்கெல்லாம் இருக்கணுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஷிப்பை வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பர்மாலேருந்து அந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, சாப்பாடுலாம் சப்ளை பண்ணுவாங்களாம், போட்டில் வந்து கொடுத்துட்டு போவாங்களாம், அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஷிப்பை வந்து இன்பிட்வீன் அந்த துறைமுகத்தில் முதலாவது நிறுத்திட்டு பின்னாடி எம்டனை நிறுத்தியிருக்காங்க. எம்டன் நிறுத்திட்டு எம்டன்லேருந்து தான் குரல் இது கொடுப்பாங்க, அந்த மாதிரி சாப்பாடு அனுப்பு அது அனுப்புங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஐடியா அந்த ரேடியோ சிஸ்டத்தையே எம்டனில் இருக்க ரேடியோ சிஸ்டத்தில் இந்த முன்னாடி இருக்க கப்பலுக்கு கொண்டு வச்சு அந்த ரேடியோ ஆஃபீஸரையும் அங்கே உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சுட்டு நீ வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கொண்டு வா அதை கொண்டு வாங்கிற மாதிரிலாம் பேசிட்டே இரு, நாங்கள் வந்து வண்டியை சிப்பை வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்களால் பர்மா இதுக்கு தான் அந்த மாதிரி நிக்காபரில் தான் போக முடியல, அந்த மாதிரி தான் போக முடியல, நாங்கள் இந்தியாவுக்குள்ள சென்னை மெட்ராஸ் ஹார்பருக்கு போய் எதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாரு. அது ரொம்ப ரகசியமாக சொல்லி வச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்,
0: நான் பிரிட்டிஷ்காரங்களோட அப்சர்வேஷனுக்கு இங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு
1: போடுறாங்க. அந்த 133 குண்டுல வந்து ஹார்பர்ல இருக்கிற எண்ணெய் கிணறு அதெல்லாம் பண்ணு எரியுது. அந்த காலத்துல ஒயிட் டவுன் பிளாக் டவுன் இருக்கும், ஒயிட் டவுன்ல தான் அடிக்கிறாரு. இத்தனை குண்டு போட்டும் ஒரு 4 பேரோ 5 பேரோ இறந்துருக்கான், அதுல வந்து ஒரு இந்தியன் கூட கிடையாது, எல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள்.
0: அது எப்படி சார் அவ்வளோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா?
1: அதுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விவிஎஸ் ஐயர்னு இருக்காருல்ல, அவர் மூலியமா காமா அம்மையாருக்கு இந்த சென்னையுடைய கம்ப்ளீட் மேப் போயிருக்கு. அது லீலகண்ட பிரம்மச்சாரி தான் கூட கொடுத்துருக்காரு. நிறைய இன்வால்வ்மெண்ட்,
0: அதாவது உண்மையில சார் நிறைய வெளியில தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெருமுனையில் இருக்கிறவங்க வரைக்கும் கூட வந்துட்டு நம்மளுடைய விடுதலைக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. நாம் நீங்கள் சொன்ன மாதிரி மேலோட்டமாக சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு

0: அதுக்கப்புறம்
1: இவ்வளோ பெரிய ஒரு இராணுவ யுக்தி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இராணுவத்தில் ஆர்வம் இருக்கிறது அப்படின்றது வேற, முப்படைகளுக்குள்ளேயும் அவர் வந்து அவ்வளோ ஒரு தேர்ந்த அறிவார்த்தத்தோடு தான் அவர் இருந்திருக்காரு. இந்த எம்டன் கப்பல் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்படி சென்னைக்குள்ளே வந்து என்றானாங்க. உங்களுடைய புத்தகத்தை படிக்கும்போது சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் அதில் நான் படித்தேன், அதாவது நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு பயந்து சென்னையை காலி பண்ணி போகிறாங்க. அப்போது இந்த வார்த்தை மிஸ்டர் டூலெட் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதை படிக்கும் போது. எப்படி சார் அது
0: கரெக்ட்? அது வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு பத்திரிகையில படிச்சேன், அது

0: மூணு வண்டி எடுத்துட்டு கட்ட வண்டியில் போனாரோ. அப்புறம் என்ன அவரை யாரெல்லாம் கேட்டாங்களா, என்ன எங்க போறீங்க, என்ன அவ்வளவு சாமான அவங்களுக்கு அப்படின்னா, அவ்வளவு நான் சேர்த்த அந்த காலத்துல
1: ஓலைச்சுவடி
0: தானே அவரு எல்லாம் கலெக்ட் பண்ணவரு.
1: ஆமா, அது வந்து முழுக்க இங்க ஏன்னா சென்னையை காலி பண்ணணும்,
0: குண்டு போட்டாக்கா அதெல்லாம் அழிஞ்சிருமேனு சொல்லி கொண்டு போய் நம்ம மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வச்சிருக்கிறாரு
1: பாதுகாப்பா.
0: அதான் எழுதினாரு. அது எழுதும் போது இதையும் போட்டாரு, மிஸ்டர் டூலட்ங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு மலையாளி வந்து இங்கேருந்து ஏதோ மெட்ராஸ்க்கு வந்து தான் வியாபாரத்துக்கு எல்லாம் துணி வாங்க அந்தமா வந்திருக்கான், தெரியாம வந்துட்டான், சீர் போட்டாங்க குண்டு போட்டனால அவனால இடையும் திரும்பி போக முடியல. மனைவி கிட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு தான் போனான். அப்போதான் ஒரு லெட்டர்ல வந்து எழுதியிருக்கான், அந்த மாதிரி சென்னை முழுக்க குண்டு போட்டது மாத்திரம் இல்லாம மிஸ்டர் டூலட்ங்கிறவன் எல்லா வீடையும் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். அவரு தான் எழுதியிருந்தார் அது.
1: அது அப்படி எனக்கு அதை படிக்கும் போது நான் நினைச்சேன், ஒருத்தரால ஆக்சுவலி வந்து இது இந்த எம்டன் கப்பலோடைய அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து செண்பகராமன் பிள்ளை அப்படிங்கிற ஒன்னன் ஒன் கேப்டனுடைய ஒரு மூளை அது இல்லையா, அவருடைய அறிவும் அங்க செயலாக்கப்பட்டதுதான் உண்மை. அவர் எத்தனை இடங்கள்ல அப்போ வந்து இந்த மாதிரி யோசிக்க வச்சிருக்கிறாரு பாருங்க, ஒரு ஊரையே காலி பண்ணி போகக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் நிலை வந்து அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரிதான் அந்த ஒரு கேலி சித்திரத்தோட இது, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது சீக்கிரம் சாப்பிட்ரு ஏன்னா அடுத்ததான் எம்டன் வந்துடும் அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தை மனசுலயும் கூட அந்த ஒரு எண்ணம் வீரியமா வந்து விதைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து செண்பகராமனையா வந்து ஒரு காரணமா இருந்திருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வந்து அந்த எம்டன்ங்கிற பேரை கேட்டாலே நமக்கு ஒரு வகையில பயம் வருது, இன்னொரு பக்கம் வீரம் கலந்த ஒரு இது எல்லாத்துக்கும் காரணம் செண்பகராமனையா இல்லையா. இப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிறைய நீங்க உங்க இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கீங்க. ஒன்னொண்ணுமே வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது, அதை படிச்சுட்டு கடந்து போக முடியல. ஏன்னா அதை திரும்ப திரும்ப யோசிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் அவரோட வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. அவர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அவர் கிளம்பி போனதுல இருந்து தொடங்கி திரும்ப அவரோட வாழ்வியல் பயணமா இருக்கட்டும், அவர் திரும்ப இங்க வந்த ஒரு இது, அவர் அதே அவங்களுடைய அந்த நாஞ்சில் பகுதியில வந்து இறங்கும் போது அவருக்கு இருந்த அந்த ஒரு விஷயம், அதெல்லாம் ஒரு உணர்வு ரீதியான பதிவுகளா தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க ரசிச்ச சுவாரஸ்யமான நிகழ்வுனா எதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்?
0: சுவாரஸ்யமான நிகழ்வுனா ரகமே கூட பார்த்துருக்கீங்கன்னா, அவருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், பக்கத்தில் அவர் சிலை பக்கத்துலேயே அவர் ஒரு சின்ன நாய் ஒன்று இருக்கும், ரகமி போட்டிருப்பாரு. அது அதுதான் நானும் யோசனை பண்ணேன் எதனால என்ன. அப்புறம் தான் ஃபுல்லாக பார்த்தாக்கா அதாவது அங்கே வந்து இந்த பெட் டாக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப
1: வழக்கமான,
0: இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுபாங்க, ரொம்ப அறிவுள்ள டாக் அது, அந்த மாதிரி டாக் அந்த அளவு அதோட பழகிருக்காரு. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் சொல்லிடுறேன், அவருடைய நண்பர் வந்து ஏன்பா அந்த நாயெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்க, இல்ல இல்ல என்ன வந்து எந்த இதுல இருந்துமே என்ன காப்பாத்தும், அது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்ன காப்பாத்தும், எனக்கு வந்து நிறைய இந்த நாஜிக்கலால ப்ராப்ளம் இருக்கு, அதனால எப்போதுமே கூட இருக்கிறது என்ன அப்படியா சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிருக்காரு, ஒரு கண் எடுத்து இப்படி காமிச்சிருக்காரு. கண் எடுத்து காமிச்சோடனே படுத்து அந்த டாக் அப்படியே இருந்துச்சு பார்த்துட்டு பசங்க படுத்து வச்சான். மருந்து வாசனைகள் தெரியும், அதனாலதான் நீ ஒண்ணும் இல்லாம ஒரு
1: வளர்ப்பு பிராணிகளை வந்து வச்சிருக்கோம், அது பாதுகாப்புக்காக. இன்னொன்னு வந்து நமக்கு அது ஒரு நம்மளோட இருக்குன்ற ஒரு உணர்வு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த அறிவார்த்தத்தை இவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க, முதல் முறையா கண் எடுக்கும் போது இவரும் பயப்படல, ஏன்னா நமக்கு அந்த நம்மளுடைய
0: பேசாம இருக்குன்னா
1: நம்பிக்கை இருக்கு. பிரின்சி இல்ல அந்த நாயுடைய பேர் வந்து பிரின்சி. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது ரெண்டு விஷயம், ஒண்ணு தனக்கு காவலுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரின்சி தன்னை எப்படினாலும் காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.

0: இன்னொன்று, மனிதர்களை தாண்டி பிற உயிர்களிடத்துலையும் வந்து அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய அறிவார்த்தத்தை சரியாக வச்சுருந்துருக்க, ஒரு புரிதலுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன இந்த செய்தி மூலமாக தெரியுது சார். நீங்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க, அந்த 32 மாதங்கள் அப்படின்னு. அது ஒரு பக்கம் பார்க்கும்போது இவர் வயசு அதிகமாக தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கினார் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா லக்ஷ்மிபாயோடைய பங்களிப்பு இங்கே இருந்ததா?
1: கண்டிப்பாக. அவர் வந்து அவங்களுக்கு வந்து இஷ்யூ இல்லையா வந்து அவங்க நல்ல வாழ்க்கை தான், திருமண வாழ்க்கை நல்லா தான் நடத்திருந்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்போ, இந்த 1931 கல்யாணம், 34 இறந்துட்டார். 34 தான் இந்த நாசிஸ் வந்து அவரை அடிச்சிட்டாங்க. அப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் சரியாகிட்டு திருக்கும்போது திருப்பி இருக்கும் அவரை வந்து முதல்ல வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் விதத்தில் ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இட்டாலியை கூப்பிட்டு போய் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இட்டாலியிலே இருக்கலாம்னா, இல்லை இல்லை நம்ம அங்கே போகணும், நிறைய நம்ம விடலாம், சூறையாடுறாங்களாம், நம்ம போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு ஹிட்லருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, இவரை வந்து இது பண்ணிக்கிட்டு. ஸோ ஹிட்லரை நான் மீட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், இந்த அநாசிஸ் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கன்னு. ஹிட்லரை பார்க்க போகிறதுனால கையில் கன்னு கொண்டு போலவர் காரை நடுவு நேரத்தில் நிறுத்தி அவரை கட்டையால் அடித்து மண்டையை அடைச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க நண்பர்கள் யாரோ தான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு இதில் சொல்லிடுறாரு, ரொம்ப நல்லா இது பண்ண முடியாது, இன்னைக்கு நைட்டு இமே பாஸ்டவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது அவருக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்சிருது. மனைவியை கூப்பிட்றாரு. மனைவியை கூப்பிட்டு, நீ வந்து நான் இறந்து போன கூட கூட இந்தியா சுதந்திரத்துக்காக நான் என்னென்ன செஞ்சேனோ அதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்றாரு. ஓ கண்டிப்பாக பண்ணுறேன்னு. அப்புறம் வந்து என்னுடைய இந்த அஸ்தியை வந்து நீ என்ன பண்ணு, பத்திரமா வச்சிருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் கரமனை ஆறுங்க, திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு ஆறு, அந்த ஆற்றுல வந்து எங்கள் அம்மா இறந்துருந்தப்போ அங்கே கரைச்சாங்க, அந்த ஆற்றுல என்னுடைய அஸ்தியும் கரைக்கணும். அது மூலம் இன்னும் கொஞ்சம் அஸ்தியை எடுத்துகிட்டு கொண்டு போய் கன்னியாகுமரியில், கன்னியாகுமரி தான்
0: முக்கடல்
1: சங்கமம், அங்கேயும் என்னுடைய அஸ்தியை கரைக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஒரு போகணும், கண்டிப்பாக செய்கிறேங்க அண்ணா. இந்தமா கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு அந்த நாசிஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து தகனம்ங்கிறது கிடையாது, எல்லாம் அடக்கம் தான்
0: செய்யும்.
1: அப்போ தான் வந்து இவங்க வந்து
0: எப்படி நாம சாம்பல் எடுக்கிறது,
1: ஹிட்லர் அப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹிட்லர்ட்டா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தகனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தகனம் பண்ண பிறகு அவங்க
0: அந்த சாம்பல் எடுத்து வச்சுருக்காங்க,
1: அதை எடுத்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கெல்லாட்டையும் வந்து நாசிஸ் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த யங் லேடிங்கிறதுனால எங்களுக்கு
0: நிறைய சிரமங்கள்
1: இருந்திருக்கு. அப்போது பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க புகாமாமையார். அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவம் இறந்து போனதெல்லாம் கேள்விப்பட்டேன், நீ என்ன பண்ணுறாங்க இருக்கிறதுனா நீ கிளம்பி வந்துடு, பாம்பேக்கு வந்துடு. அப்படின்னா ஷிப்பில் கிளம்பி வந்துடுறாங்க. ஆஸ் யூஷுவல் கூட பாம்பேல வந்தவன்னா காமாமையார் பெரிய வீடு மலபார் ஹில்ஸ்ல இருக்குது, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க அவங்களை கவனிச்சுக்கிறாங்க. ஆனா 6 மாதத்துல அவங்க இறந்துடுறாங்க. இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நீங்க இருந்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. மலபார் ஹில்ஸ் பிளாட், அது பிளாட்ல இருந்திருக்காங்க. இங்க அவங்க அம்மாவால போக முடியல. எங்க சின்னம்மா, அதாவது எங்க அம்மாவுடைய தங்க, அவங்க பாம்பேலாம் கொஞ்சம் போகிற வந்து அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தடவை போயிருக்காங்க. போனப்போ அவங்க வீட்டுல வந்து போய் 2 மணிக்கு தங்கியிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், காலையில அதாவது இந்த ஆஷஸ் வந்து நடு ஹாலில் வச்சிருப்பாங்களாம், ஒரு சின்ன மேஜ மேல ஹால் வச்சிருப்பாங்களாம். இவங்க காலையில எழுந்தவன்னா கலக்கடன் எதுவுமே முடிக்காம நேரா வந்து அங்க நெடுஞ்சாங்கன்னா அவரை கும்பிட்டு அந்த வாஸ்தியை பார்த்து
0: யாரு லட்சுமி
1: லட்சுமிபாய் கும்பிட்டு தான் பண்ணுவாங்களாம்.
0: ஒரு பண்பாடு
1: என்னமா சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1947 நமக்கு எல்லாம் இது வந்துருது, சுதந்திரம் வந்துருது. அப்போ ஜவஹர்லால் நேருக்கு உங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து தங்கியிருந்தோம். ஆமா ஆமா தங்கியிருந்தோம். சம்பரம் நடந்துட்டாரு, ஆஷஸ் கொண்டாந்துருக்கேன், அதை எடுத்துட்டு போய் கரமணியத்துல கரைக்கும் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு பிறகு அவர் இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, அது ஒரு ஷார்ட் பீரியடு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனோம், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனவொடனே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, ஆண்டி ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க பார்த்துட்டு, இந்த பாருப்பா அங்கிள் நான் அப்படியே ஆகினேன், இந்த மாதிரி ஆஷஸ் நான் வந்து பத்திரமா வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதை வந்து கொண்டு திருவனந்தபுரத்தில் கரமணியத்தில் கரைக்கணும்னு. அப்போ உடனே கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்களாம். மறுநாளே ஒரு நேவி ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வந்துட்டு இந்த மாதிரி தேர் வாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி உங்கள் இதை எடுத்துகிட்டு போனோன்ட்டு. லக்கிலி ஒரு வார்ஷிப்பு பாம்பேயில் இருக்குது, அது வந்து கொச்சிக்கு போக போகுது, நீங்கள் அதில் வந்துட்டிங்கனாக்கா நீங்களும் வாங்க, அதில் வந்து ஆஷஸ் எடுத்துகிட்டு போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சியில் போய் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. கொச்சியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக போகணும் இல்லையா, திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு பை ஃப்ளைட் போயிருக்காங்க. அன்றைக்குமே இது இதே மாதிரி செப்டம்பர் மாதம் மழையாக இருந்தனால ஃப்ளைட் போக முடியல. ஃப்ளைட் நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்து மதுரையில் இறக்கிட்டோம். மதுரையில் இறக்கினவுடனே மதுரையில் ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடந்திருக்கு, அதில் அவங்களுடைய அந்த அந்த இதில் வச்சுருக்காங்க.

0: ராஜர்லாம் போய் கூட இது
1: பண்ணியிருக்காரு.
0: ஆமாம், அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கோசரம் அந்த எங்கள் இறங்கிச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா மதுரையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணி அங்கே இருந்தாங்க.
1: அதாவது உணர்வு ரீதியாக
0: உணர்வு ரீதியாக அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொண்டு போய் எல்லாம் பிடிச்ச பிறகு கொண்டு போய் கரமணி அதில் கரைச்சிட்டு அப்புறம் திருப்பி கொண்டாந்து கன்னியாகுமரியில் குமரி ஆனந்தன் தான் கரைச்சார். இது வந்து எப்போ நடந்தது, இந்திரா காந்தி வந்தது 1966, இவர் இறந்து போனது 34 32 வருஷம் ஒரு ஆசஸோட
1: 32 மாதம் அவர் கூட அவங்க வாழ்வியல், ஆனா 32 ஆண்டுகள் அஸ்தியோட
0: இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம பாரத பெண்மணியால தான் முடியும், வேற எந்த பெண்மணியால முடியும்.
1: கேட்கும் போதே அதாவது இதுல வந்து வருத்தப்படுறதுக்கோ கண்ணீர் வடிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை, வீரம் அதுல இருக்கு, ஒரு மன தைரியம் மன உறுதி. அவர் சொல்லிட்டாரு நான் இதை செஞ்சு காட்டுவேன். அத்தனை ஆண்டுகள் அவங்க இருந்திருக்காங்க, காத்திருந்திருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம் வந்து அவர் அடிக்கடி சொன்னது, நான் ஊருக்கு திரும்பும் போது இதே மாதிரியான ஒரு போர்க்கப்பல்ல தான் நான் திரும்புவேன் அப்படின்றது வந்து அவர் மனசால அடிக்கடி சொல்லி உச்சரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அவர் வர முடியல, ஆனா அவருடைய அஸ்தியோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம் சார். ஏதோ ராயல் சல்யூட் தான் அந்த அம்மாவுக்கு, லட்சுமி பாய்க்கு அப்படின்னு சொல்லணும்.

0: இவ்வளோ செண்பகராமன் பிள்ளை, இப்போ நீங்கள் சொன்னீங்க அழகா, இந்த கப்பல் அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் எல்லாம் அவர் எப்படி தெரிஞ்சிட்டு வந்தார் இந்த எம்டன் மூலமாக அப்படின்றது. இதே இதுதான் வந்து வஉசி ஐயா. இவங்களுக்குள்ள நிறைய தொடர்புகள் அந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட இருந்து அவர் படிச்சுக்கிட்டதோ, ஈவன் மகாகவி சொன்ன வார்த்தைகளோ, சுதானந்த பாரதி சொன்ன வார்த்தைகளோ படிக்கும்போது ஒரு தகவல் பரிமாற்றம் எப்படிலாம் இருந்திருக்குன்றது நமக்கு புரியுது. இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: பாரதியாரே அந்த இதில் சொல்லியிருக்காரு, ஒரு பிள்ளைவாள் வந்து கப்பல் ஓட்டினார், ஒரு பிள்ளைவாள் கப்பலில் வந்து ஆங்கிலேயனையே கலக்கினார்.
0: ஆங்கிலேயரே ஓட ஓட விரட்டியவர். ஆமா, ஸ்ரீமான் பிள்ளைன்னு ரெண்டு பேருக்கு தான் அவர் வந்து கொடுத்திருப்பாரு.
1: கப்பல் ஓட்டி வந்து அன்னைக்கு வந்து அவ்வளவு திறமையா ஓட்டி பண்ணாருன்னா அது பெரிய விஷயம். இன்னைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த கடல் தான் முக்கியம். அவங்களுக்கு
0: கடல் வழியா தானே அவங்க நமக்குள்ள வந்தது. அதே கடல் இதுலயே வந்து நம்ம வழியில அனுப்பியிருக்கிறோம்.
1: அதை பழி வாங்குற மாதிரி ஒரு பாசஞ்சர் ஷிப்ப வந்து விட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதேதான் இவரும் ஒரு கப்பல் வந்து இங்கிலீஷ்காரனை வந்து கலக்கினா வேற எங்கேயுமே குண்டு போடலையே. சென்னையில தானே குண்டு நடந்தது, வேற எங்கேயுமே குண்டு போடல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவன் வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் பயந்து உடனே வந்து செய்தியெல்லாம் போச்சான், என்ன இப்படி இருக்கலாம் இருக்குன்னா நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அங்கேருந்து இங்கிலாண்டுலேருந்து நிறைய உங்களுக்குலாம் இந்த ஓலைகள் வந்துதான். இந்த மாதிரி என்ன பண்ண தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி
0: கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய படைபலம் அவங்க கிட்ட இருக்குது. எப்படி நம்மளோட யுக்தியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுலயே வந்து குண்டு போட முடியும் நம்ம துறைமுகத்துல அப்படின்னு
1: கூட அவனை வந்து ஒரு இது கூட இல்லாம தப்பிச்சு போறதுக்கு அளவு பண்ணீங்களேங்கிற மாதிரி பேசியிருக்காங்க.
0: பரவாயில்ல, அது இருவரும் வீரர்கள். நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே கடலை மையப்படுத்தி வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து செலுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுல இருக்கிறோம் சார். இப்போ ஒரு படைப்பாளரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தகம் அது அகத்தை புதுமைப்படுத்தக்கூடியது, ஒரு புத்தாக்கத்துக்கு உருவாக்கக்கூடியது புத்தகம் அப்படின்னு சொல்றது. படிக்க படிக்க ஒருத்தருடைய மனசுக்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல இருக்கிறது வந்து வெறும் எழுத்துக்கள் மட்டும் கிடையாது, அது ஒரு உயிரோட்டம். அப்படிதான் எல்லா படைப்பாளருமே கொடுக்குறோம். ஆனா ஒரு படைப்பாளருக்கு மனசுல ஒரு நிறைவு எப்போ வரும், நம்ம ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அந்த படைப்புக்கான சரியான ஒரு பின்னூட்டம் கிடைக்கும் போது. அப்படி உங்களுடைய இந்த நூல் அப்படின்னு பார்க்கல, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க நிறைய பொது வெளியில வந்து பயணப்படுறீங்க, நிறைய இடங்களுக்கு போறீங்க, எந்த ஒரு ஃபீட்பேக் உங்களை இப்போ இம்ப்ரெஸ் பண்ணது சார்?
1: கேட்ட கேள்வி கரெக்ட். அதாவது படித்தவர்களுக்கெல்லாம் படிச்சுட்டு வர நல்லா இருக்கு, இது சிறப்பான சர்வீஸ் தான் பண்ணியிருக்காரு அவருங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது வந்து பாமர மக்களுக்கு போய் சேர்ந்ததாங்கிறது சேரணுமாங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு எப்போதுமே அதுக்கு வந்து அது நடந்து சேர்ந்ததுங்கிறது நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். இந்த புத்தகர் வெளியீட்டு விழா வந்து நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்தினோம், எங்கள் அண்ணா நகரில் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடத்தினோம். அதில் வந்து அந்த இது வெளியீட்டு விழாக்கு எப்போதுமே ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து மைக்கு செட்டு அந்த கிளைட்லாம் வைப்பார்ல, அது ஒரு எலக்ட்ரிஷியன் பையன் வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டான். பண்ணி வச்சுட்டு அவன் எல்லாத்தையும் போகாமல் என்ன பண்ணால் அவன் உட்காந்து எல்லாத்தையும் அந்த மீட்டிங் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு அப்புறம் புத்தகத்தை

0: வாங்கி கூட அது சும்மா அப்படி பார்த்துருக்கான் அவன். நாங்கள் புத்தகம் விற்பனைக்கு வச்சுருந்தோம் அப்போது, அவன் வாங்கி பார்த்துருக்கான். அவன் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மைக்கெல்லாம் கலெக்டர்ங்கிறதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஐயா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு, எனக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கு ஐயா அப்படின்னா. என்ன ஐயா உணர்ச்சி பூர்வம்னு, ஒன்றும் இல்லை, நான் வந்து இது மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது கியூபா புரட்சி தலைவர் சுகோரா படத்தை வந்து நான் வந்து என்னுடைய மோட்டர் சைக்கிளில் பின்னாடி வச்சுருக்கேன்.
1: யார் அவர்? அந்த எலக்ட்ரிஷியன்.
0: ஆமாம், எலக்ட்ரிக் சைக்கிளில் வச்சுருக்கேன். குருடைய நான் படிச்சிருக்கேன். நீங்கள் இன்னைக்கு நான் இந்த கேள்விப்பட்ட இந்த சிம்பகராமனை பற்றி கேள்விப்பட்ட போது எனக்கு தோணுது, அதனால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. என்ன சொல்லுப்பான்? எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்க முடியுமா? ஒரு ஃபோட்டோ
1: யார்?
0: என்னுடைய மோட்டர் சைக்கிளில் அவர் படத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்னப்பா நிஜமாக தான் சொல்கிறீங்க? நான் ஆமாம்னு. சரி, அப்போ ஒன்று அந்த அந்த புத்தகத்தையும் நீ ஃப்ரீயாக எடுத்துக்கோ, அந்த புத்தகத்தையும் படி. படிப்பில்ல என்ன படிப்பேன்னா படி. ஆனால் வந்து எனக்கு இன்னும் நீ கண்டிப்பாக செய்வான்னு தெரிலண்ணா. இல்லையா நான் செய்கிறேன், நான் காட்டுறேன், நான் வந்து மோட்டர் சைக்கிளில் கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு 10 நாள் கழித்து என்ன வந்து பார்த்தா அதில் வந்து செம்பராமனுடைய படங்கள் இருந்தது. அது மாதிரி இப்போனா நான் 2-3 இடத்துல நான் பார்த்துட்டேன். ஒரு பெரிய லாரியில் கூட அவருடைய படத்தை போட்டிருந்தேன்.
1: இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து, இப்போ ஒரு புத்தகம் விற்பனைக்கு இருக்குது, அங்கே வரக்கூடிய மற்றவங்க வந்து படிக்கிறாங்க வாங்குறாங்கன்றது வேற. இவருக்கு ஏதோ அங்கே வந்திருந்தவங்க அந்த வெளியீட்டு விழாவில் பேசின ஏதோ ஒரு செய்திகள் வந்து அவருடைய காதில் விழப்போய் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போது உங்களுடைய இந்த ஒரு அறுபெரும் முயற்சி நிச்சயமாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு விதை விதைச்சிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இது எல்லாமே இந்த நூலில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக வந்து விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை நேயர்களும் இந்த நாளில் அவரை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய செய்திகள் நாம பேசணும். இதுல நீங்க சொன்னீங்க பாரத பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றது, அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் எனக்கு ஒரு இந்திய பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி கடைசி நாட்கள்ல அந்த மரண தருவாயில அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அத்தனை ஆண்டுகள் வந்து அதை பாதுகாத்து வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு உணர்வும் கூட மறைமுகமான ஒரு விடுதலை வேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். அதை மிகச்சரியா அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த நாள்ல வேறும் விழுதும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிந்த பெயர் தெரியாத செய்திகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய செய்திகளை என்ன சொல்றது, அள்ளி கொடுக்க நேரம் இல்லை, அதனால நீங்க கிள்ளி கொடுத்துருக்கிறீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம நிறைய செய்திகளை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலோட இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் சார். நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வேரும் விழுதும், சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள், கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாபு முல்லக்காடு, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், வெரி குட் மார்னிங் சார். தேனியிலிருந்து ஹரிராம், ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரவன், இனிய காலை வணக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள். கமலாவர்தன், வேறும் விழுதும் நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன், சுதந்திர தின வாழ்த்துக்கள், வேறும் விழுதுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பயனுள்ளதாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை

கூர்ந்து தேசப்பற்றுடன் ஒற்றுமையுடன் முன்னேறுவோம். நாமக்கல்லிருந்து செல்வராஜ். சிவராம் நாகராஜன் இனிய காலை வணக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சி 100க்கு 100 அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், சுதந்திர தின வாழ்த்துக்கள். பிரபாகரன் வேரும் விழுதும் நிகழ்ச்சியில் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களை பற்றிய நினைவலைகளை கேட்டோம், ரசித்தோம், பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் வேரும் விழுதும் நிகழ்ச்சிகள் அருமையாக இருந்தது. பிரபாகரன் நமது சிறப்பு விருந்தினர் சேது சேஷன் அவர்களின் பகிர்வுகளின் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்களின் நினைவலைகளை பெறும் பகுதி இதுவரை நாங்கள் அறியாதது. செண்பகராமனின் கல்லூரி நாட்கள், திருமண வாழ்க்கை, அவர் போர் நுண்ணறிவு திறமைகள், கப்பலின் மூலமாக சென்னை நகருக்கு வந்தது போன்ற தகவல்கள் கேட்டோம், வியந்தோம். நன்றி. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் முகநூல் பதிவுகள் கேட்டோம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம், இனிமையான மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்க போகிறீங்க. எஸ், இந்த அடுத்த ஒரு மணி நேரம் 1980 மற்றும் 90களில் வந்த சூப்பர் ஹிட், என்றென்றும் நினைவுகளில் நீங்காத நம்ம ரசிக்கக்கூடிய சாங்ஸ் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சூப்பரான சாங்ஸ் பிளேலிஸ்ட்டை வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான், அர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் முதல்ல வந்து நம்ம 90s இரண்டு பாடல்கள், 80s இரண்டு பாடல்கள் அந்த மாதிரி மாற்றி கேட்கலாம். இன்றைக்கி வந்து 80th சுதந்திர தினம் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தையொட்டி முதல் இரண்டு பாடல்கள் வந்து நம்ம நிச்சயமாக ஒரு பேட்ரியாட்டிக் சாங்காக நிச்சயமாக கேட்கலாம். கொஞ்சம் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டாக அது மாதிரி ஒரு தேசப்பற்று அதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு இரண்டு பாடல்கள் வந்துட்ருக்கு, பாம்பே திரைப்படத்துலேருந்து மற்றும் இந்தியன் திரைப்படத்துலேருந்து வந்துட்ருக்கு. அதை தொடர்ந்து ரொம்பவே அழகான சூப்பர் ஹிட் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: FM. 102.3 FM.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:12 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், சூப்பரான ரெண்டு பாடல்கள் கேட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் பேட்ரியாட்டிக் சாங்காகவே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா, சத்யா திரைப்படத்துக்காகவும் சொல்ல துடிக்கிது மனசு, இந்த இரண்டு திரைப்படத்துக்காக அடுத்த இரண்டு பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு உலகாக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சொல்லு சரியா 12:22 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து 1980 மற்றும் 90களில் வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் வந்து காதல் கோட்டை திரைப்படம் மற்றும் ரோஜா திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் ஆப்பா ராஜா. இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் நம் வேர்களுக்கு இரத்தத்தையும் சிந்நீரையும் ஊற்றி வளர்த்த நம் நாட்டு தியாகிகளின் தியாகத்தையும் நினைவையும் போற்றுவோம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், நான் இயக்குனர் வசந்த் பேசுகிறேன். நம் பாரத மணித்திரு நாடு பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் நிறைந்த இந்த பாரத பூமியில நம்ம இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.

நேரம் சரியா 12:33 ஆயிடுச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் அஜய் சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு மெலோடியஸாக சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்க இரண்டு பாடல்கள் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்துடலாம். ரெட்டைவால் குருவி மற்றும் வைதேகி காத்திருந்தால், இந்த ரெண்டு திரைப்படத்துக்காக தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம். விவத் பாரதியின் நிகழ்ச்சிகளை நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த ஃப்ரீக்வன்சிலையும் கேட்டு மகிழலாம். ஸ்டே டியூன்ட். இது தமிழ் எஃப்எம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MiG-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்து

0: அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலு

செயலிழந்துள்ளதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் நதானியல் லாமன்ஸ், ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 12:55 ஆயாச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான பாடல்கள், ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாடலை கேட்டு ரசித்ததில் நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் வந்து அவங்களோட பதிவையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் கண்டிப்பாக படிச்சிடலாம். பாடல் கேட்டுக்கிட்டே நம்ம அவங்கள மறந்துடக்கூடாது இல்லையா? எஸ், நம்ம யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சட்டன் பார்த்துடலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேலுசாமி சிவகுமார் இங்கிலாண்ட்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத் வந்து மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி கதிரன் வந்து கதிரவன் கொலஞ்சிநாதன் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ரங்கராஜன் வந்து தித்திக்கும் இனிய மதிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டி நகர்லேருந்து. சூலைரி ஜாமனோகரன் மறுபடியும் அவங்க ஒரு ஒரு பாடலையும் ரசித்து கேட்டு பதிவு போட்டிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டி கண்ணன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காரு, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோதுரை இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி சூப்பர் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் பகல் பொழுதில் இனிய வணக்கம், ரெட்ரோ நேரம் எமது நெஞ்சில் இனிக்கும் ஓரம், பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் சாரம், வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அனைத்தும் அருமை, இந்நாளுக்கு ஏற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் வந்து குட் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பாடலுக்கு நன்றி. செந்தில் குமரன் சுனாம்புக்குளம்லேருந்து அனைத்து பாடலும் அருமை, தேர்வு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா பாடல்கள் அருமை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலேருந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்லேருந்து இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. எஸ் எஸ் செந்தில்குமார் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது வந்து கைத்தட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சிக்கு. ஸோ எஸ், நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் இணைந்திருந்து உங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ் நேரம் வந்து 12:58 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 நிமிடங்களில் நம்ம அடுத்த ஷோக்கு போக போகிறோம். அடுத்த ஷோ என்னன்னு கேட்டிங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய

ஃபேவரட் சாங்காக கேட்கலாம். அந்த பாடலை நாங்கள் வந்து எஃப்எம்ல ப்ளே பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண போகிறோம். இதுதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட ஒரு தீம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 044-295-2083, அப்படி இல்லைனா 044-2838-9871. இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். எஸ் சரியா, ஒரு மணிக்கு நம்ம இன்னும் உங்களை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன் லூயிஸ். நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெயினர் அண்ட் சோஷியல் ஒர்க்கர். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன்.
1: வணக்கம், நான் நடிகர் எழுத்தாளர் செல்வமுருகன் பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி. அதாவது உங்களோட ஃபேவரட் சாங், உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த பாடல் தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ், உங்களுக்கு விருப்பமான அந்த பாடலை வந்து நம்ம எஃப்எம்ல கேட்கணும்னா என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க 0444-295-2085-3, அப்படி இல்லைனா 2838-9871, இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பாடல் விருப்பத்தை கேட்கலாம். நானும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்டு ரசிக்க தயாராக இருக்கேன் மற்ற நேயர்களோட. எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு யூத் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங்கு. அந்த பாடல் கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த வைப்லேயே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க லைனுக்கு. பாடல் முடிகிற டைமில் ஒரு ஹாஃப்க்கு மேலே போகிறப்ப ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ கீப் ட்ரையிங். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ ஆஸ் அன் ஆக்டர் திரைப்படத்தில் நடிக்கிற

0: நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், as an actor's point of view, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி, தமிழ் பண்பலையின் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்ல. நேயர் வந்தாச்சு இணைப்பில், யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
3: விவத் பாரதி, மதிய வணக்கம் மேடம் அனைவருக்கும்.
2: அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டீங்க, சூப்பர். என்ன, யார் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர்ல ஒளிபரப்பக்கூடியதுல இருந்து அன்னையில இருந்து லைன் கிடைக்கல மேடம், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு மேடம்.
2: அப்படிங்களா, சூப்பர். ஒரு வழியா புடிச்சிட்டீங்க.
3: ஜானகியம்மா பாடின பாடலும் இளையராஜா இசையமைக்கூடிய பாடல் மேடம்,
2: பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்க எல்லாரும் கேட்டு ரசிக்க போறோம். ரொம்ப நன்றி சார் இணைப்பு. நன்றி நன்றி. ஓகே சார், கேட்ட மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஸ்டே டியூன்ட்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:15 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணி அவங்களுடைய ஃபேவரட் சாங்கை தான் கேட்டுட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நேயர்களோ ஆகிய நாமும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன காலர் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
1: ஹலோ,
2: ஹலோ,
0: வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி சார்.
2: நடந்த பாடல் மேடம் இது.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பெயர் எம் டி ரவிச்சந்திரன், எஸ் நகர் 52.
0: என்
2: பெயர் ரவி. அந்த நிலவை சந்தித்த வருடம் 86. ஞாயிறு ஒளி மறையில் திங்கள் குளிக்க வந்தால். இதுவரை இந்த பாடல சீராக்குன்னு அவளுக்கு தெரியாது. அந்த உலகத்தின் கதாநாயகி ஞாபகமாக.
0: நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப அழகான ஒரு நினைவுக்காக கேட்டிருக்கீங்க. நன்றி சார். நிச்சயமா உங்களோட அந்த அழகான நினைவுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அந்தரங்கம் திரைப்படத்திலேருந்து ரவி சார் கேட்ட மாதிரி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853, அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்னம்மா கடகடன்னு நம்பர் சொன்னால் நாங்கள் எப்படி நோட் பண்ணுறதுன்னு நீங்கள் கொடுக்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ உங்களுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vivadbharathitamilfm 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும், அதுலேயே நம்பர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தும் கால் பண்ணலாம். ஓகே, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ், உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், அடுத்த நேயர், அடுத்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். குறிப்பே வாக்கம் சவுந்தரராஜன் மேடம்.
0: சவுந்தரராஜன் சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: மேடம்? என்னைக்கு ஒருவன் மேடம் பாடல், தங்கங்களே நாளை தலைவர் அல்ல. இந்த பாடல வந்து என் நண்பர் செல்வக்குமாருக்காக கூட சேர்ந்து ஒளிபரப்பு.
0: நிச்சயமா நிச்சயமா. எதனால் இந்த பாடல் உங்களுக்கு சுதந்திர நாள் சிறப்புக்காக? சவுந்தரராஜன் சார் கேட்ட மாதிரி என்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்காக அந்த அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 0444-9520853, அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், பாடல் வந்து ஒரு ஹாஃப் முடிஞ்ச அப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் லைன் கிடைக்கும். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வானத்தை போல. அந்த படத்துல வானத்தை போல படத்துல காதல் வெண்ணிலா கையில் சேரும் அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வழங்கிடலாம். ஏன் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித் பாரதியில் திருப்பத்தூர் நேயர்கள் நிறைய பேர் வராங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம பண்பலை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்களும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் இருக்கவங்களும் நம்ம சென்னையில் இருக்க விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பங்கேற்றுக்கலாம், நேரடியாக இதை கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் எடுங்க 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871. இந்த ரெண்டு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட சாங் ரிக்வெஸ்ட்டை எங்கள் கிட்டே கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். பாடல் தொடரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ 102.3

வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் ஆப்பா ராஜா. இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் நம் வேர்களுக்கு இரத்தத்தையும் சின்னீரையும் ஊற்றி வளர்த்த நம் நாட்டு தியாகிகளின் தியாகத்தையும் நினைவு

0: வானத்தை போல திரைப்படத்துலேருந்து காதல் வெண்ணிலா அப்படின்ற ஒரு அழகான மெலடி சாங் கேட்டு முடித்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிளாக்ல 1:35 ஆக போகுது. எஸ், பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கும்பகோணம் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் பண்பலைகள்லையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய காலர் என்ன பாடல் கேட்குறாங்க பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் பேரணம்பாட்டு எடுத்து கள்ளிப்பட்டினம் ஆர்கே தாஸ் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன ஏன் ரொம்ப அப்படியே அமைதியா பேசுறீங்க? சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொறுத்தது போதும் பார்த்தீங்க. எஸ்பிபி சித்ராமா பாடல ராத்திரி தூக்கம் கெட்டு போச்சு.
0: ராத்திரி தூக்கம் கெட்டு போச்சு, சரி கண்டிப்பா வழங்கிடலாம். ஏன் இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: விஜயகாந்த் ரசிகர்னா.
0: சூப்பர் சூப்பர், நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு பொறுத்தது போதும் திரைப்படத்துல இருந்து. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: தேங்க்ஸ்.
0: ரொம்ப பொறுமையாக பேசினார் சார். ஆனால் பாடல் கேட்டிருக்கிறது வந்து பொறுத்தது போதும் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காரு. கேட்ட மாதிரியே தொடர்ந்து பாடல் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி இன்னும் ஒரு 10-15 தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்க துடிக்கிற நேயர்கள் வந்து கால் பண்ணுங்கள் 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871. இந்த எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பாடல்களை கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:41 ஆயிடுச்சு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா நேயர் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை தாலுக்கா மணக்குடியில இருந்து கலை.
0: கலை சார், என்ன பண்றீங்க, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சுமா.
0: ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து வசந்த மாளிகையில இருந்து யாருக்காக. அந்த பாடல் வந்து மிகவும் டிஎம்எஸ் வந்து ரொம்ப உசுர விட்டு பாடியிருப்பாரு.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ஒரு இந்த ஸ்பெஷலான பாடல் அது. உங்களை மாதிரி எங்க எல்லாருக்கும்
1: அவருக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டே அந்த பாட்டு தான்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பாடலை உங்களோட சேர்ந்து நாங்க எல்லாரும் கேட்டு ரசிக்க ரெடியா இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: எல்லாருமே ரசிக்கலுங்க.
0: நன்றி நன்றி சார். ஓகே, கலை சார் கேட்ட மாதிரி வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து அந்த சூப்பரான பாடல், எவர் கிரீன் பாடல், யாருமே மறக்க முடியாத பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

மரணம் என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்த

0: இன்னை என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று.
1: இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80th சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4th வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும்

0: குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: डिफेंस प्रोडक्शन करीब 4 गुना, खादी और ग्रामोद्योग का उत्पादन करीब 5 गुना हुआ, इलेक्ट्रॉनिक मैन्युफैक्चरिंग करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा.
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பணப்பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசியா, உக்ரைன், கோவிட் 19 பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள் தயாரிப்பு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 ஜிகாவாட் அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.

0: விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் பாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
1: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திருப்பி தர்மராஜ் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவீனம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஓகே, செய்தி அறிக்கை கேட்டு முடிச்சு வந்த இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1:56 ஆயிடுச்சு. இன்றைய நாள் வந்து ரொம்பவே சிறப்பாக போச்சு. எல்லா ப்ரோக்ராமும் ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. ஸ்டே டியூன்ட், வித் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் அனைவருக்கும் பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதரனின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வந்தே மாதரம் என்போம், நம்முடைய நாட்டிற்கு என்றென்றும் வளம் சேர்த்து பெருமை சேர்ப்போம் என்று இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறும். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதார விந்தங்களில் சரணாகதியாக சமர்ப்பிப்போம்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம், நெஞ்சில் இருத்தி இருப்போமே.
0: உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா,

0: டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ்எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. தரம், நம்பிக்கை.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ கபிலன் வரிகளில், வித்யாசாகர் இசையில், கீழே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். 2:12 ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் ரெட் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் நடிகர் ஜீவா ரவி பேசுகிறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6, விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. ஸ்ரீராமன் கல்பனா பாடியிருக்காங்க, வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: நான் வைஜி மகேந்திரா பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம். எனக்கு வயசு 76. ஸோ நான் பிறந்தது 1950. இருந்தாலும் அந்த 1950 முதல் இன்று வரை ஒரு இந்தியனாக பிறந்தேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். எங்கு போனாலும் மார்தட்டி நான் ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த உணர்வு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த உணர்வு வந்தால் இந்த நாடு இன்னும் சுபீட்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு அதை செயல்பட்டால் இந்த நாடு ஓஹோன்னு இன்னும் முன்னேறி வரும். இதுதான் என்னுடைய வலுவான கருத்து.
1: சிரகம்பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: எங்கள் ஸ்டைல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 ஜீலர் வசந்த் அன்கோ. தரம் நம்பிக்கை.

நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

மேனன் குரலில் வைரமுத்து வரிகளில் முகவரி திரைப்படத்திலிருந்து லாஸ்டா பாடல் கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகமல். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஹரிஹரன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் முத்து திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 2:52 ஆயிட்டு இருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இந்த பாடலோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 4 மணிக்கு சந்திக்கிறேன். நிறைவா என்ன பாடல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சார் ராஜ்குமார் பாடியிருக்கார், அவரே இசையமைச்சிருக்கார். உங்களுக்காக கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்துல இருந்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பாரத பிரதமரின் ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள். இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைப்பது நாட்டின் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நல்வாழ்வுக்கு அவசியம். எத்தனால் கலந்த பெட்ரோல் போன்ற உயிரி எரிபொருட்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை இந்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. பயோ எத்தனால் உற்பத்தியின் தற்போதைய அளவு 2021-22 10% கலப்பு என்ற அரசாங்கத்தின் இலக்கை அடைய தேவையான அளவை விட குறைவாக உள்ளது. பயோ எத்தனாலின் வணிக அளவிலான உற்பத்தியை ஊக்குவிக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் ஒரே கவனம் 2nd generation 2G பயோ எத்தனால் ஆகும். இது உண்ண முடியாத விவசாய துணை பொருட்கள் மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 2G எத்தனாலின் மூலதன செலவு, மாற்றச் செலவும் வழக்கமான செலவாகும் முறையை விட அதிகம். பாரத பிரதமரின் ஜீவன் திட்டம் 2G எத்தனால் உயிரி சுத்திகரிப்பு ஆலைகளை அமைப்பதற்கு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. வணிக ரீதியாக சாத்தியமான 2G பயோ எத்தனால் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் விவசாய உப விளைபொருட்களை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான மூலப்பொருளாக மாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. விவசாய கழிவுகளை அகற்றுவதற்காக மரக்கன்றுகளை எரிப்பது போன்ற செயல்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் சார்ந்திருப்பதை 10% குறைக்க அரசாங்கத்தின் எத்தனால் கலந்த பெட்ரோல் EBP திட்டத்திற்கு பங்களிப்பது போன்ற நோக்கங்களை இத்திட்டம் கொண்டுள்ளது. மேலும் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்குகிறது. மக்கும் குப்பைகளை மூலப்பொருளாக பயன்படுத்தி சிறந்த கழிவு மேலாண்மைக்கு உதவுதல், எத்தனாலாக மாற்றும் நுட்பங்களுக்கு உள்நாட்டு புதுமையான உயிரியலை ஊக்குவிக்கிறது. பாரத பிரதமரின் ஜீவன் திட்டம் 2 பயோ எத்தனால் திட்டங்களை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 1, வணிக ரீதியாக சாத்தியமான அளவு பயோ எத்தனாலை உற்பத்தி செய்வதற்கான வணிக அளவிலான திட்டங்கள். 2, பயோ எத்தனால் உற்பத்தியின் புதிய முறைகளை சாத்தியமானதாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப வழக்குநர்களை ஊக்குவிப்பதற்காக செயல் விளக்க அளவிலான திட்டங்கள். இந்த திட்டம் இதுவரை 12 வணிக அளவிலான மற்றும் 10 செயல் விளக்க அளவிலான 2G பயோ எத்தனால் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவியுள்ளது. இத்திட்டம் 2 செயல்படுத்தப்படும். முதல் கட்டமாக 2018-19 முதல் 2022-23 6 வணிக திட்டங்கள் மற்றும் 5 செயல் விளக்க திட்டங்கள் உள்ளடக்கப்படும். 2nd கட்டமாக 2020-21, 2023-24 மீதமுள்ள திட்டங்களை உள்ளடக்கும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசனை குழு இத்திட்டத்திற்கு தகுதியான திட்டங்களை பரிந்துரைக்கும் நோடல் ஏஜென்சி ஆகும். செயல்படுத்தும் நோக்கங்களுக்காகவும் உயர் தொழில்நுட்ப மையம் CHT செயலக ஆதரவை வழங்குவதற்காகவும் MOPNG கீழ் உள்ள மற்றொரு அமைப்பானது நோடல் ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் சில தகுதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மற்ற நோடல் ஏஜென்சியான SAC சில தேர்வு அளவுகோள்களின் அடிப்படையில் முன்மொழிவுகளை மதிப்பிட்டு நிதி மானியத்திற்கு ஏற்றதாக இருந்தால் திட்டத்தை பரிந்துரைக்கும். ஒரு பரிந்துரைக்கு பிறகு சரிபார்ப்பு செயல்முறை செய்யப்படுகிறது. மேலும் நிதி உதவி அனுமதிக்கப்படும். திட்டத்தின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல கட்டங்களாக நிதி விடுவிக்கப்படும். உற்பத்தி தொடங்கியதும் வணிக திட்டங்கள் 2G பயோ எத்தனாலின் முழு அளவையும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு OMC கலக்கும் நோக்கத்திற்காக வழங்க வேண்டும். 2 பிறகு MOPNG திட்டத்தை மதிப்பாய்வு செய்யும். மேலும் விவரங்களுக்கு http://mopng.gov.in என்ற இணையதள பக்கத்தை பார்க்கவும்.
2: பாரத பிரதமரின் ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி

டி ராஜலட்சுமி பிலிம்ஸ் வழங்கும் பஞ்சதந்திரம் திரைப்பட ஒளித்திட்டம். நடித்தவர்கள் கமல்ஹாசன், நாகேஷ், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், விஜயகுமார், ஸ்ரீமன், யூகி சேது, சிம்ரன், ரம்யா கிருஷ்ணன், தேவயானி, ஊர்வசி மற்றும் பலர். இசை தேவா. திரைக்கதை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். வானொலி வடிவம் வி. குமார்.

இங்க வாப்பா. என்ன, எதுக்கு இப்ப சத்தம் போடுற? கதை சொல்லணுமா? அதுக்குதானே இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன். நீ ஏன் பாரு. என்ன, நான் தான் சொல்லணுமா? சரி, நம்ம கதையுடைய ஹீரோ ஒரு உலக மகா நடிகன். என்ன, இதுக்கே கை தட்டணுமா? இது பாரு, இப்படி குறுக்க குறுக்க சத்தம் போட்டா நான் சொல்றது எப்படி புரியும்? சத்தம் போடாம கேக்கணும். நம்ம கதையுடைய ஹீரோ பேரு ராமச்சந்திர மூர்த்தி, சுருக்கமா ராம் சிஎம்னு வச்சுக்கிட்டாரு. அவரு ஒரு பைலட். அவரு பிளேன்ல ஏறினார்னா உலகத்தையே சுத்தி வருவாரு. ஆனா தரையிறங்கினார்னா உலக அழகிங்க எல்லாம் அவரு சுத்துவாங்க. அதுக்கு காரணம் அவர் இல்ல, அவங்க அப்பா அம்மா. ஏன்னா இவர் அழகா பெத்துட்டாங்களே. அழகு மட்டுமா, அவரு லுக்கு, ஸ்டைலு, நட, எக்ஸெட்ரா.

0: அதுல இருந்து அவருக்கு வெளிநாட்டு பொண்ணுங்கனால பயங்கர வெறுப்பு. நம்ம ஹீரோ வேற அனாதையாச்சா, அவருக்கு புத்தி சொல்றதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் யாருமே இல்ல. அப்பதான் நம்ம ஊரு பொண்ண பார்த்தாரு. இங்கதான் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். இவங்க கல்யாணம் என்னமோ சொர்க்கத்துலதான் நிச்சயமாச்சு, ஆனா காதல் அதுக்கு கொஞ்சம் கீழே ஆகாயத்துல. I'll be back.
1: Where do you think you're going?
2: I want to use the toilet.
1: It's broken. I'm sorry.
2: Broken? I want to talk to the captain.
1: You want to speak to the captain?
2: Yeah.
3: What?
1: She wants to speak to the captain.
3: Okay.
1: All right, go ahead.
3: Go, get him.
2: You bloody. நீங்க யாரு? கேப்டனா? தொப்பியை காணும். ஓ, கேப்டன் தான். என்னங்க ஹைஜாக்கா, இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தும் எப்படிங்க? இவ்வளோ டெரரிஸ்ட் பாம்பு வச்சிருக்காங்களா? என்ன வேணுமா உங்களுக்கு? என்னங்க இது, நான் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மிஸ்டர் ராம்சியம். ஓ சாரி, ஐம் சாரி. யூ டோன்ட் நோ தமிழ் ரைட்? தெரியுமா? அப்புறம் பதில் சொல்ல வேண்டியது தானே. வாயில இருக்கிறது பிச்சு எடுங்க ஃபர்ஸ்ட். கை கட்டிருக்கா? யூ நோ ஒன் திங், என் கையும் கட்டிருக்கு. பை தி வே, ஐ அம் மைத்லி.

0: Please don't meet you. இப்ப என்ன பண்றது? நான் பிச்சை எடுக்கட்டுமா? Do you mind?
1: Thank you. என்ன
0: கை கட்டிருக்க, மூக்கரிக்குதே.
1: மூக்க சொரிஞ்சு முடிஞ்சதும் கொஞ்சம் என் கை கட்டா கடிச்சு துப்பிடுறீங்களா?
0: யா, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கடிச்சு கட்ட வேண்டியதானே?
1: ஓகே, வித் பிளஷர் மேடம்.
0: ஓ ஓ ஏ ஏ ஏ ஓ ஐ காட்
1: சாரி, ஐ அம் லூசிங் மை பேலன்ஸ்.
0: ஓகே ஓகே,
1: ஷட் அப், டர்ன் அரவுண்ட்.
2: அது முண்டா, அது இந்த பட்டன் எல்லாம் ஆன் பண்ணலனா நம்ம எல்லாம் பொறம்போக்கு ஆயிடுவோம்டா.
3: வாட் பொறம்போக்கு?
2: அது நீதான், இட்ஸ் யூ.
3: ஓகே, தேங்க் யூ. தென் மீ?
2: நீ கூட பொறம்போக்கு தான்.
1: நான் மேல போய் உங்களுக்கு கை கொடுக்கறேன், நீங்க மெது. ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? வெரி குட். இப்ப நான் உள்ள போறேன். ஐ அம் கோயிங் இன்டு தி அண்டர் பெல்லி ஆஃப் தி ஏர்கிராஃப்ட்.
0: ஆர் யூ ஓகே? ஐயோ, பிடிங்க
2: முடி முடி தான். நான் பட்டன் தான் முடி மாட்டிருக்கேன். இந்த மெதுவா பட்டன் தான் முடி மாட்டிருக்கேன்.
0: என்ன வழுக்குதீங்க?
1: என்ன கண்ணில் தூசிட்டு
0: சாரி,
2: இந்த வெள்ளக்கார எனக்கு பசிக்குதுடா.
1: அந்த பட்டன்லாம் இருக்கு இல்லைங்க, தயவு செய்து தொட்டு. என்னங்க அது?
0: எதுவுமே பண்ணலங்க, சும்மா தொட்டு.
1: அதான் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்.
3: பொரிசா,
2: அது உங்களுக்கு சங்கு. யூ ஹேவ் டெல் மீ.
1: எதுக்கும் தமிழ்லயே பேசலாம்.
2: அது வந்து,
3: who are you talking to?
2: No, I'm not talking, I'm just singing. I'm tense, you know, so I'm relaxing myself, sorry.
1: எத்தனை பேர் இருக்காங்க?
2: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு, ஏரோஸ்டஸ் ரெண்டு, ஏதாச்சும் பண்ணு.

0: பாடுறீங்க?
1: சீ, அதானே நான் எதுக்கு பாடுறேன்?
0: ஆனா நல்லா தான் பாடுறீங்க.
1: தேங்க்ஸ். எங்க விட்ட குமார்? லேண்டிங் கியர் கட்டு போச்சுன்னு தீவிரவாதி கிட்ட சொல்லு. பயந்தாங்கன்னா உயிருக்கு பயந்தவங்க நம்மள ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நான் லேண்டிங் கியரை கட் பண்ணி விட்டுறேன், கேட்டு
2: சொல். சாரி, வி காண்ட் லேண்ட். லேண்டிங் கியர் இஸ் நாட் வர்க்கிங்.
3: வாட்? வாட்?
2: யாரே இறங்க முடியாதா மொட்டை தலையா?
4: What you say?
3: Evolution.
4: I think he's lying.
3: What are you talking about?
5: என்ன பயப்படுறாங்களா?
2: யா, பயந்து சாவறானுங்க. நீ வேலைய காமி.
1: ஓகே, பெண்ண கடையா துறக்கறேன்.
3: What's going on here? He says he can't land the plane.
2: இன்னொரு நாய் இங்க வந்து குசல விசாரிக்கிறான். அவன் கையில பெரிய துப்பாக்கி இருக்குது. பா, பயமா இருக்கு.
5: சரி, இப்ப நான் மறுபடியும் டாய்லெட்
3: வைக்கிறேன். Oh shit! Sit down! Sit down! Take care of them! Shut up! Nobody move!
1: Get out.
3: Oh, man.
0: Stay down.
1: And stay down. Got it?
2: Yeah, got it.
0: Thank you.
1: Okay. No, no, no, no, no. I'm the captain. Don't worry. Everything is under control.
0: Sorry.
6: Thank you very much for saving my son's life.
1: No, no, no, no.
0: Yes.
1: No problem at all. Nothing that beyond the call of my duty.
7: Question for you. How did you deal with the hijackers?
1: Well, the way they deserve to be handled.

0: you do?
1: Baby.
0: What's happening?
1: Oh, that is the new baby. Old baby. This is... Kannadi. Ayyo, vaya vachitya. It's half a glass of...
0: Who's that? Is she your girlfriend?
1: This is my wife-to-be.
0: You're going to marry
1: my,
0: her?
1: My fiancé.
2: இது பாருமா, இது பாருமா, இது வரைக்கும் நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனிமே வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சத்தியமே பண்ணிட்டாரு. அதனால
3: மிஸ்டர் சதீஷ்குமார் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு.
4: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: இருந்து சாப்பிட்டு போங்க. நமஸ்தே.
5: தாபார், என்னை தேடி தன்னகமே வந்திருக்கீங்க.
6: சாரி மாமா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். திஸ் இஸ் வேதாந்தம். இது ஜாதி எல்லாம் சொல்லாதடா, பேர் சொல்ல.
7: ஹனுமந்த் ரெட்டி.
8: எந்த பேரு?
7: நமஸ்காரம் அண்டி.
8: ஐயப்பன் நாயர்.
7: கணேஷ் ஹெக்டேந்தா. நமஸ்காரம்.
0: வணக்கம்.
6: ஏய், ஃபார் போட்டோகிராஃப். நாங்கெல்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ். ஐங்குறும் தாடிகள். புரியலன்னு நினைக்கிறேன்.
0: ஒரு
6: பிளேட் போதுமே.
8: அசத்தல்.
9: உனக்கு ஊட்டி விடுற பொண்டாட்டியா?
7: நான் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும்.
8: இதுக்கு பேர் தான் ஊட்டு மாதிரி உறவு. அப்படிங்களா?
6: ஏன்டா வயிறு அறிவீங்க? அவன் அவன் பொண்டாட்டி கூட்டு வந்திருக்க வேண்டியதானே.
9: பொண்டாட்டியை கூட்டு வந்து அப்புறம் நாங்க எப்படி ஜாலியா இருக்க?
3: என்ன
9: அல்ல, உலகத்துல மேப்ல கூட இல்லாத இடத்துல கல்யாணத்தை வச்சா
7: எங்க பொண்டாட்டி எல்லாம் எப்படி கூட்டிட்டு வருதுன்னு.
3: சாரி, ஏன் தப்புதான். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க.
9: இங்க தனியா என்ஜாய் பண்ணுங்க.
10: ஏதாவது வேணுமா?
3: நீ வா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள ஏதோ பேசிட்டாடா.
6: இவனுக்கு தான் கல்யாணம் ஆன கட்டறப்பு. நீ பிரம்மச்சாரி கழுத, நீயும் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற. உனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு?
3: ஆயிடுச்சா?
6: ஹாய். எப்ப இன்விடேஷன் கூட அனுப்பல?
7: எங்களுக்கும் அனுப்பல.
6: ஏன்
8: அடிச்சாதானே?
6: ஏன் அடிக்கலங்கிற?
7: எங்க அப்பா அடிச்சார செருப்பால.
6: அதுக்காக?
7: அப்பாவோட செருப்பு சைஸ் 11டா. தாங்குமா?
6: நிர்மலாவுடைய
8: நேரத்துக்கு மருந்து பெருப்பான்.
7: இந்த வர விட்டாக்கோ. வீட்டுல போர்ஸ் பண்ணாங்க, அத்தை பொண்ண கட்டிட்டேன்.
6: அப்ப உன் நிர்மலாவுடைய கதி?
9: நிர்மலாவுடைய கதியை விடு. இப்ப ஷம்சு கதி.
6: ஏன்டா இப்ப அவளை இழுக்கிற?
7: நாங்க எங்க இழுத்தோம்? அவளா வந்துட்டு இருக்கா?
6: ஓ மை
0: காட்.
6: எனக்கு நோ கொஞ்சம் போட்டுக்கலாம். டயட்ல இருக்காங்க. எனக்கு
0: என்ன
7: பண்ண போறேன்?
0: ஹாய் ராம்.
6: Wait, listen to me. No, no, no. That's achi. Achi.
0: Ippa mattu achi, ya?
6: Sariya, pome achi, okay? No. Give me cover.
0: Ita veda nara adukulla kaanu.
6: You see this? Wait. Oh. Ram weds Maithili. This is my wife. Shut up. Shut your face.
0: ஐயோ, இரு.
6: வாம் பாரு.
0: ஐ நோ.
7: பாரக்கோ.
6: தேங்க் யூ. சீ, லுக், ஐ லவ் மைதிலி.
0: ஐ லவ் யூ. இனிமே உன்ன தொந்தர பண்ண மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் கொடு, நான் போயிடுறேன்.
6: கிஸ்ஸா? பொது இடத்துலயா?
0: சீ, பொது இடத்துல இல்ல, கண்ணத்துல.
6: தண்ணி போட்டிருக்கியா? மூணா? கெட்டது போ. இத குடி.
0: மசாலா. யார் சமையல்? நான்டா.
6: பை தில்லி. டேக் இட் ஈஸி ப்ளீஸ்.
0: எஸ், ஐ வில் டேக் இட் ஈஸி.
2: எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி ஹீரோயினை கனடாக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தினாரு. பனைமரத்து அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது இந்தியாவில இருந்து போன் மூலமா.

0: நீ தங்கி இருக்க பிளாட் பக்கத்துல ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல் ஹாலிடே இன் இருக்குல்ல, அங்க உடனே உடனே போ.
1: ஹாலிடே எனக்கு
0: அது அங்க என் பழையல ஒரு நிர்மலா இருக்கா.
1: சரி, நிர்மலாவுக்கு என்னாச்சு?
0: அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா, அது இல்லாம என் பேர் எழுதி வச்சு சாக போறாங்கடா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல, அவ்வளவுதான் நான் காலி. பெரிய பிசினஸா, அனாவசியமா குழைய வேண்டியதா இருக்குது. இந்த பாரு, நீ மரியாதையா அங்க போய் எப்படியாவது அவளை சமாளிக்கல, அவ்வளவுதான்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாண்டா.
1: இந்த லேண்ட்லைன்ல சரியா கேட்கல, நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன். ஹலோ,
0: யார் யாரு? தேவியா, நீங்க நிர்மலா அப்பாவா?
1: நான் தான்டா. இப்ப இங்க கனடால வந்து ராத்திரிடா.
0: ராம் ராம், ஆண்டவ புண்ணியத்துல நீ வேலை செய்யற அதே ஊர்ல தான் இப்ப நிர்மலா இருக்கா. எப்படியாவது அவள காப்பாத்துறா.
1: ஓகே, ரூம் 720.
0: நீ சத்தியமா போற? அவ்வளவுதான். ஸ்வீட் வைஃப்.
1: யா, இட்ஸ் அ ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின், ரைட்? நீங்க மெக்கானிக்ஸ் அங்க வர சொல்லிருங்க, நான் அங்க
2: வந்துடுறேன்.
1: No, you didn't see anything, okay?
2: Thanks. Hey, Ram.
1: Oh, shit.
2: என்ன மறக்காம இருக்கியே? Hey, Ram.
1: எப்படி மறக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலா? அது
2: நான் என்னி என்னி
1: பூக்கு மாத்திர சாப்பிட்டு
2: இருக்கேன். என் கணேஷ என்னி என்னி என் காதல என்னி என்னி.
1: இதுல சுத்த தமிழ் வேற. தமிழ் இனி மெல்ல சாகணும். சரியா தான் சொன்னா. மூடி உள்ள வந்துச்சிருந்தாலும் பரவாயில்ல, இத கொஞ்சம் குடிச்சிருமா? இந்த மாதிரி சொன்னா கேளு பேபி.
2: பெரிய மாத்திர
1: மூடி மூடி எங்க? மூடி பெருசுதான் இருந்தா இந்த மாத்திரையே வரலையே. அதுதானே மாத்திரை. மாத்திரையாடு மாத்திரையாடு, இங்க பா துப்பு, இங்க வைக்க வேணாம். Come out. Aha. Wow, what a lovely come out.
2: கொடு, நான் வாஷ் பண்ணி
1: தரேன். தற்கொலை பண்ணிக்க வந்தியா, வாஷ் பண்ண வந்தியா, இல்ல வாந்தி எடுக்க வந்தியா? சரி பரவாயில்ல, I forgive you. இது நல்லாருமா? ஐயோ, எந்திரி சொன்னோ மயக்கம் போட்டுட்டியா?
2: இல்ல,
1: எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ? எந்திரி,
2: நான் காலையில எந்திரிக்கிறேனே, பிளீஸ். எனக்கு தூக்கம் தூக்கமா வருது.
1: ஐயோ, வாந்தி இல்ல வரணும். அப்படியே டிரைவன் மாதிரி இருந்த இடத்துல என்ன வாந்தி எடுத்துரு?
2: சீ, நீ என்ன தொடாத, உன் மேல எல்லாம் வாந்தி. முதல்ல டிரை கிளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் என்ன எழுப்பு. நான் தூங்குறேன்.
1: தூங்குறியா?
2: குட் நைட்.
1: குட் நைட்.
2: அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்லு ராம்.
1: கதையா? ஒரு ஊர்ல ராம்னு ஒரு கேணையா இருந்தானா?
2: காமெடி ஸ்டோரியா?
1: ஆமா, ஊரே சிரிக்கேன். ரூம் சர்வீஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை
2: சாப்பிட்டேன்னு
1: வச்சுக்க. மறுபடியும்
2: தெரியுமா?
1: இது நிர்மலா, இது வந்து என்னுடைய
3: அது கூட மறந்து போச்சா?
1: இல்ல இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனே, இவளை காதலிச்சு கைய விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டதுனால இப்ப இவளுக்கு இல்ல, இது அந்த ஊர் இல்ல.
3: ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்து நிக்கிறீங்க.
1: எனக்கும் புரியல, நீ சரியா புரிஞ்சுக்கல.
3: சரியா புரிஞ்சுக்கிட்ட, அதான் வாந்தி எடுக்கிறாளே, அதுக்கு யாரு காரணம்?

0: அதுக்கு நான் தான் காரணம்.
1: அட பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கறியா?
0: கர்ப்பமா? அட கள்ளி, சொல்லவே இல்லை.
1: அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன்.
2: யார் கர்ப்பம்?
0: நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா
2: இருக்கேன்.
0: முதல் மாசத்துல இருந்து, முதல் மேட்டர்ல இருந்து பாறேன், இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா.
2: சால்ட் அண்ட் பெப்பரோட
1: காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கானோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா?
0: மாத்திரை துப்பின சந்தோஷத்துல
2: சொன்னேன்.
0: இது என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிருக்க. இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. இப்ப சொல்லு, அவருக்கு முன் சொல்லிருக்க கூடாதா?
2: அண்ணா, யார் அண்ணா அந்த பொம்பள?
0: அது வரைக்கும் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம்.
3: அன்னைக்கு விட்டதுதான் ஹீரோவா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டான். ஹீரோவும் அவ பின்னாடியே வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தினாரு. ஆனா ஹீரோயின் மசியவே இல்ல. அந்த துக்கத்துல ஹீரோ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. பாவம், குடிச்சு குடிச்சு தேவதாஸ் மாதிரி ஆயிட்டாரு.
4: மைதிலே நீ மறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ஐடியா நாம் வச்சிருந்தோம்.
0: மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம். அவனாமா கல்யாணம் பண்ண பாக்கணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணும், ஐயர்கிட்ட வேற தனியா சொல்லணும்.
5: தனியா வேற சொல்லணுமா? அதான் விளையாடுறதுக்காக
0: அவன் மந்திர ஓதர ஐயரை சொல்றான்டா. நீ சொல்லுறாம். எனக்கு குமார தான் வரும், அதுவும் தமிழ்ல தான் வரும். காக்க காக்க கனகவேல் காக்க.
5: என்ன
0: மந்திரம் இல்லடா? அதுக்கு முன்னாடி சொன்னிய இன்விடேஷன்.
5: இந்த பர்த்டே அவங்க ஞாபகம் வச்சுக்காம ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேஸ்ட்டா.
6: கரெக்ட் மச்சான். பர்த்டே அதுவுமா, இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் ஜிலி ஜிலின்னு நல்ல கூலா இருக்கணும்.
5: அதுக்காக ஃப்ரிட்ஜ்லயே வைக்க முடியும்.
0: பீ சீரியஸ்டா. நான் சொல்றது கரெக்ட். இந்த பிறந்த நாள் அவன் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்.
5: என்னடா சர்ப்ரைஸ்?
7: அந்த சர்ப்ரைஸ் அவன் காதிலேயே சொல்லு. வா, அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
4: பேபி பர்த்டே டு மீ.
6: நல்ல வண்டர்ஃபுல் பர்த்டே கிஃப்ட் டு ராம். நமக்கு தெரிஞ்ச மரகத வள்ளி அலைஸ்
5: மேகி.
6: யா,
5: சென்னை
6: வரைக்கும் வரணும். ஓகே,
8: சாரி நாயர், என்னால அங்க வர முடியாது. நீங்க வேணா பெங்களூர் வாங்களே.
6: ஓகே, அப்ப நாளைக்கு பெங்களூர்ல மீட் பண்ணுவோம். தி சேம் ஹோட்டல்.
8: ஓ ஷூர்.
0: உடனே கல்யாணமே கேட்டு
5: அதெல்லாம் மறக்கத்தாமா? இது என் வைஃப், என்னால மறக்க முடியாதுமா.
6: ராமினி சமத்தா இந்த கேக்க வெயிட் பண்ணிடும். மைத்திரி நாம தானே கட் ஆயிடும்.
7: எஸ், டேக் இட். Ready? 1, 2.
9: Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.

0: கேக்கலேருந்து கீ கொடுக்கிற பொம்மை வரும்னு நினைச்சேன்.
1: இதுவும் கீ கொடுக்கிற பொம்மை தான்.
2: இன்னைக்கு உனக்கு கீ கொடுக்க வந்திருக்கு.
3: ஐயோ
4: நாகி, இனிமே நாம கான்ஸ்டன்ட்டா டச்ல இருக்கணும். இவ்வளவு கேப் விடக்கூடாது. முந்தி மாதிரி சண்டே.

0: ஜாதகம் வச்சிருப்பா, கொண்ட சொல்றேன், பொருந்துதான்னு பாப்போம்.
1: Oh, very funny. என்னுடைய செக்ஷுவல் அப்பாரட்டஸ் தலைக்குள்ள இருக்கு. ஓகே,
2: டோன்ட் வரி, தட்ஸ் ஆல் ரைட் ஸ்வீட்டி, மைண்ட்ஸ் இன் பிளேஸ்.
1: ஓ யா
2: யா,
1: நெவர் மைண்ட். என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மை நேம் இஸ் ராமச்சந்திர மூர்த்தி, அலேஸ் ராம் சிஎம். கை விடுறீங்களா?
2: மை நேம் இஸ் மருகதவல்லி, அலாஸ் மேகி.
1: நைஸ் நேம். அண்ட் தேங்க் யூ வெரி மச். நீங்க போலாம்.
3: ஹே, எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம், நீ சிம்பிளா போன்ற.
1: ஓ சாரி, அப்ப நான் போறேன். தேங்க் யூ. ஐ டேக் ஆஃப்.
4: சரி, டேக் ஆஃப்.
3: பாசஞ்சர் விட்டு என்னடா டேக் ஆஃப்? பைலட். ஹே, உன் பர்த்டே அன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுக்காக எல்லாரும் அவன் வீட்டுல 1000 போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ அப்படியே போனா என்ன அர்த்தம்?
1: பொண்டாட்டிய தவிர வேற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம்.
2: ஓ, இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாருமா. ப்ளீஸ் கம் இன்.
5: தேங்க் யூ.
6: ஓ சாரி சார், உங்க வண்டி நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் உங்களுக்கு தெரியுமா சார்?
7: ஊன்றா இல்லையா? தெரியுமா, போங்க.
6: சாரி சார்,
7: செய்யறது செஞ்சுட்டு அப்புறம் என்ன? சாரி. ஓ, யாருந்த குழந்தை வெட்டிப்பட மாதிரி.
1: இவருடைய மாமனார், அதாவது இவருடைய வைஃபுடைய அப்பா. இது
2: என்னுடைய
1: நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு
7: போறேன்னு
1: சொல்லிட்டீங்க.
7: புரியலையா? பூஜை நடக்கிற சமயத்துல எதுக்கா மூணு கரண்டிகள்?
4: நாலு பேர் மாமா.
7: ஐயோ மாப்பிள்ள, உள்ள போய் எப்படி வாயால கரண்டி சொல்றது? என்ன விளைவு நீ கேப்ப? நடுவுல நான் பாலமா கட்ட போறேன். கட்டிங்க
0: நீங்க ஆமா, இத மாமனார் இப்படிதான் சமாளிச்சு அனுப்பிச்ச. அந்த ஆள் அவ்வளவு சாதாரணமா போக மாட்டாரு.
4: இங்க ஒரு மடத்துல ஓசியில சாப்பாடு போறான்னு சொன்ன, ஓடி போயிடுத்து.
8: இங்கே கைகள் விட்டா?
4: இல்லடா, இங்க இருந்து பரிசேஷன் மட்டும் போயிடுத்து.
0: ஹலோ, சியே சொன்ன சிப்பண்ணம் அல்ல மாட்டிட்டு இருக்க கூடாது.
9: திங்கிங் அபவுட் ராமன் மேகி இந்நேரத்துக்குள்ள நம் வாழ் டேஸ்ட்ஃபுல்லான ஆளியா? இப்பதான் மெதுவா
0: டுவேட்டி ஆரம்பிச்சிருப்பா.
4: டுவேட்டா?
0: எஸ்.

0: மக்களெல்லாம் ஒரு குறையில்லாம குருவாயிரப்பா.
1: என்கிட்ட என்னையா குறைச்ச? என்ன இல்லையா என்கிட்ட? Speak, speak, speak, speak, speak.
2: Begin with. மைத்திலிங்கிற பேர் இல்ல.
1: Oh, come on. பேர்ல என்னையா இருக்கு? கவர்மெண்ட் கசட்ல எப்ப வேணா மாத்திர விஷயம். அம்மா, ஓ மைத்திலி என்ன? என்ன விட அழகா?
2: நான் சொல்லட்டுமா? காக்கைக்கு தன் குஞ்சும்
1: சொல்லு.
2: வேணாம், அது தப்பு பழமொழி.
1: சரி, வேற சொல்லு.
2: கீழி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது தெருவான விடு.
1: சொல்லியா? குரங்கு மாதிரி ஒரு வெப்பாட்டி எதுக்குங்கிறியா?
2: மேபி.
1: ஆஹா, கிளி சொன்னதையே திருப்பி சொல்லும். ஆனா குரங்கு என்னென்ன செய்யும் தெரியுமா?
3: ராம், வெல்கம் பேக்!

0: எல்லாத்தையும் மறக்கடிச்சிருப்பாளே மேகி. இப்ப மைதிலி ஸ்பெல்லிங்
1: என்னன்னு கேளுங்க. பெங்க போறது
0: ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டான்டா.
2: அப்படியா? மயக்கத்துல இருக்கான் பாரு.
3: யாரும் மயக்கத்துல இல்ல, அவ வேணா மயக்கத்துல. ஹவுஸ் கீப்பிங், இந்த வின்சர் ஸ்வீட்ல ரெண்டு பிளவர் வாஸ் உடஞ்சு போச்சு. இல்ல உங்க ஆள் இல்ல, நாங்க தான். சரி, நாங்க அதுக்கு பே பண்ணிடுறேன். நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கல.
1: எனக்குதான்
3: பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பிடிச்சி எம்மேல தள்ளி விட்டீங்க, நான் அவளை தள்ளி விட்டேன், அவ்வளவுதான்.
0: என்னடா அது, இவ்வளவு தூரம் வந்துட்டு பல்ட்டி அடிச்சா போடுறா.
3: நான் அடிக்கலடா பல்ட்டி, அவ அடிக்கிறா. குறங்கடா அவ.
1: டேய், நீ சந்தோஷமா இருக்கடா.
2: அது உடஞ்சு போச்சு, இது உடஞ்சு போச்சு, அவனே மனசு உடஞ்சு போய் போட்டுக்கா. இப்ப அது பிரச்சனை பண்ணல. ஆளுக்கு நீ முதல்ல இவனை சமாதானப்படுத்துங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். தனியார் பண்ணணும்.
4: எங்களுக்கு சமாதானம் பண்ண தெரியாதா?
0: உன்னை விட நல்லாவே சமாதானப்படுத்துவோம்.
2: பின் யார் போறது? உங்க மூணு பேருக்கு கூட சாபுத்ரி போட்டு பாருங்க.
5: சாபுத்ரி இல்ல, சாபு போர்.
1: என்ன இது சாபுத்ரி சாபு போர்? தலைங்க, சின்ன பசங்களை மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. தலைங்க, இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. கீ
2: அதன இன்னொரு கீ டூப்ளிகேட் கீ. அது இங்க என்ன முடிஞ்சது? உங்களுக்கு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண பாத்தியா?
0: ஓ பகவான் இந்த வரம் எல்லாம் கொடுக்கறாரா? டேய்
2: மேகி, ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன், பெரிய தகராறா? பொண்ணே போட்டாங்க.
0: போயிட்டான வெளிய போயிட்டாரு.
1: என்ன
0: கர்ப்பமாவா இருக்க?
2: இல்ல,
1: மூக்கில கைய வச்சா பல்ஸ்
0: தள்ளிங்க. பயமுறுத்துறேன்,
1: கொன்னு கலைஞரோடா.
0: இல்லடா, இட்ஸ் கோல்ட் பிளட்டட் மர்டர் மேன். டோன்ட் சே அதானே வந்தோம். இல்லடா
1: இருக்கு.
0: இல்லடா வருது. ஒரே ஒரு வழி தான்டா.
2: என்ன
0: ப்ளீஸ் பேடா, ஃபிங்கர் பிரிண்ட் பார். யாருக்கு ஃபோன் பண்ற?
1: போலீஸா?
0: ஹலோ, நான் போலீஸ் போனா உங்களுக்கு என்னடா? எல்லாரும் என்ன மாட்டிப்போம்?
4: போலீஸ் கிட்ட மாட்டா பரவாயில்லடா, நான் பொண்டாட்டி கிட்ட மாட்டிப்பேன்.
1: எந்த பையன் ஆர்ட்ல ஓட்டா?
0: அதுக்கு இருக்க என்னடா சம்பந்தம்?
1: சம்மந்த இருக்கடா. என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பொய்ய சொல்லி தடைக்கு வந்தேன், அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தாண்டா. இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணுமே.
4: என்னைய மாமனார் கொன்னு கிரானைட் குவாரிலேயே புதைச்சிடுறா.
0: பெங்களூர்ல தான் நடக்கணுமா? இது ஏன் ஸ்டேட்டா? இப்ப எல்லாருமே ஒரே ஸ்டேட்டா, வெரி பேட் ஸ்டேட். எல்லாருமே சேர்ந்துதான் சம்பந்தப்பட்டிருக்கோம். இப்ப எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கோம். போலீஸ்க்கு போறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரியே நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கை தூக்குங்க. பாழ்க ஜனநாயகம்.
6: போலீஸ் ஸ்டேஷன் போவானான்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கையை தூக்குங்க.
2: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மெஜாரிட்டி அண்ணன் போச்சு
0: போடா. கையை தூக்கவே இல்ல.
4: எனக்கும் மனிதாபிமானம் உண்டு, எனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. நான் கிரானைட் குவாரில சாக மாட்டேன். இந்த பாடியை கொண்டு போய் கிரானைட் குவாரில போச்சிருவோம்.

0: அவன் இந்து, அவளுக்கு மேகி அப்படின்னு பேர் இருக்கலாம் மொழி, அவளும் இந்துதான். அவளை போய்ச்சிடாதீங்களா,
1: பின்ன
0: எரிச்சிருவான்.
1: அட பாவி,
0: அதே மெல்லடிக்கிறது பேர்.
2: அப்ப நீ பாவிதான்
1: அங்க பாத்தீங்களா, பாக்காதீங்க
3: சொன்னேன்.
1: அந்த பொண்ணு லாண்டரி துணி போட்டாலே அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள பணத்தை போட்டோம்னா
3: செவன் ட்ரை கிளீனாய் வெளில வரும்.
1: நேர கீழே போகும், வண்டிக்கு ரகசியமா எடுத்துட்டு போலாம், இல்லன்னா ரிசப்ஷன்ல சொல்லி கொண்டு போகணும். எப்படி ஐடியா?
3: ஃபேன்டஸ்டிக்.
4: லாண்டரி தேர் ஆர் செவன். யா அர்ஜென்ட்லி ப்ளீஸ்.
1: யா நீங்க போய்
3: போயிருங்க,
1: ரூமுக்கு போய் சாமான் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட ரெடியா இருங்க. I'm sorry.
0: It's all right. ஆனா நியாயமே இல்லடா இது.
1: டேய் நீ தானடா ஆல் ரைட்.
0: சாரி.
1: எங்க விட்ட?
2: இட்ஸ் ஆல் ரைட். சாரி, நாங்க ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதெல்லாம் இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டு,
0: சும்மாடா இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டுட்டு அதை எடுத்து கார்ல வச்சு காரோட தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு எந்தகிட்ட அடிச்சுக்கிற டென்ஷன் இருக்கடா. அப்ப நீ
1: நாம எல்லாருமே கூலா இருக்கணும். We must use our brain. Okay?
0: Okay.
1: என்னடா பண்ற?
0: எறும்புடா கடிக்குது, சொரிய கூடாதா? தா.
1: ஓ காட். எதையும் மறந்து விட்டு கூடாது. அந்த கட்டில் கட்டிருப்பார் பாத்தியா?
0: பாடி காலப்படி
1: சுத்த பிராமணன் போய் சபத்தை தூக்கு சொல்றீங்க.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: பார்த்தாளா?
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: அத பார்த்தாளா? என்ன
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல வேற பார்த்தீங்களா? என்ன பாக்குறீங்க மாமா?
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தாள
1: அவதான் போயிட்டாள பின்னாடி.
2: இல்ல நீங்க வந்துட்டு போறதுக்கு பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இர ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா? அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்.
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்?
2: வெளியதான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டு, போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு போற? புடுங்க அம்மா.
0: இருங்க, மெட்ராஸ் தர போறேள்.
1: ஆமா
0: நானும் அங்க தானே போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ.
1: சரி.
0: என்ன சத்தம்?
2: இல்ல நான் தான்.
1: நான் தான். நான் தான்.
0: யாரு?
2: எங்க
0: போயிட்டு இருக்க? எங்க போற?
3: ஏ உனக்கு ஒரு வழி தெரியும் போது எனக்கு ஒரு வழி தெரியாதா?
2: இல்லாம என்ன வழி உனக்கு?
3: ஓ, நீ இல்லாம நான் வாழவே முடியாதுங்கறியா? வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
2: என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா?
3: சாரி, கோவமா பேசிட்டேனா? வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.

0: నేను రామాపుతో చెప్పిన బిజినెస్ చిన్న కళ్ళు చిన్న ఇల్లు
1: కళ్ళు కళ్ళ వచ్చిదా ఇల్లు కట్టువాంగ
2: எத வச்சு கட்டினா நோக்கேனடி
3: எனடி பெரியவங்களை ஊடு கட்டுற
2: ஏய் நீங்க செட்டப் பண்ண வந்துட்டு எங்கப்பாவே தப்பா பேசுறியா
1: நான் தானே பியூட்டி
2: பியூட்டியே தான்ப்பா தெரியும்ப்பா அதை வச்சுதானே இப்ப மயக்க பாக்குறேன் இந்த குதிரை வாழை பார்க்கும் போதே நினைச்சேன்ப்பா
1: என்ன நீங்க இப்படி பேசுறீங்க எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு பாத்தேன்
2: எங்களுக்கும் அதே பிசினஸ் நினைச்சுடி அக்கோ உங்களுக்கு எல்லா பிசினஸும் தெரியும் டி ஏற்கனவே மீன் மீன் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல பாரு ஒரு மீனுக்கு ஒரு தலுக்கு ஆட்டத்துல ஒரு கொலுக்கு முக்கியமான நேரத்துல கன்னடத்தை சொல்லாத தமிழ்ல சொல்ல நாங்க ஃபாலோ பண்ணோம்
3: கழுத்து முடிச்சு தள்ளுங்க
2: அது எல்லுவே எல்லு ஷு
3: அப்பா
4: ஐயோ
1: நானே போயிடுறேன்
2: ரொம்ப ஃபீலிங்ஸ் காட்டுறா
1: இப்படி பொண்டாடி தாசனா இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க
5: இல்லையா பாக்கலையா
6: அதுரு ஏன் தோசுடா ரெண்டு
5: என்னடா
7: முதல்ல டாய்லெட்டுக்கு வாங்கடா
5: எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் தனியா வரீங்களா
1: என்ன
5: இதோ பாருங்க மிஸ்ஸஸ்
1: மிஸ்ஸஸ் ராம்
5: மிஸ்ஸஸ் ராமா அப்படின்னா ராம் உங்களுக்கு என்ன வேணும்
1: என்ன வேணும் இல்லையா எனக்கு வேணும் ராம் தான் எனக்கு தாலி கட்ட புருஷன்
5: ஓகே மிஸ்ஸஸ் ராம் உங்க புருஷனை மடக்கி வச்சிருக்காளே மேகி
1: அந்த ரெட்டி சிஸ்டர் தானே
5: இல்லங்க உங்க சிஸ்டர்
1: யோ எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு அவ ரெட்டி சிஸ்டர்
5: அப்படியா ஓகே யாரோட சிஸ்டர் தானே அந்த சிஸ்டர் காலே ஒரு கிரேட் ஸ்மக்லர் பயங்கரமான கொள்ளக்காரி உங்க புருஷன் அவளோ பெங்களூர்ல மீட் பண்ணாங்களே
1: வாட்
5: ஆமாங்க அவங்களுக்குள்ள ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு எஸ் உங்க புருஷனையும் மேகியும் பிரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா மேகியோட வயிறு உங்க புருஷன் கிட்ட இருக்கு அத கண்டுபிடிக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்
1: சரி ஹெல்ப் பண்றேன்
5: முதல்ல மேகி உங்க புருஷன் எங்க போயிருக்கான் கண்டுபிடிப்போம் கம் ஆன்
8: ஓகே கே ஸ்டார்ட் பண்ணலாமா நாமலாம் போலீஸ்
3: அப்ப தீஃப் யாரே அது லட்சம் இல்லையா கோடி கணக்குல வேல்யூ
5: கோடியா
3: ஐயே தெரியாத மாதிரி பேசுற இது தெரிஞ்சதானே அந்த பெரிய ரெடியோட பார்ட்னர்ஷிப்க்கு சேர்ந்த
9: ஆமா ரமேஷ்ங்க
3: அவன் தான் டாய்லெட்ல இருக்கேன்னு சொன்னானே டேய்
6: ரெட்டி அவர் வேற வயிறுகள்ல சொல்லிட்டு இருக்கு
3: யாரே
9: ரெடி ரெடி
3: பாத்தியா ரெட்டி
5: ரெட்டி ரொம்ப சின்ன ரெட்டியா இருக்கு
10: குனிஞ்சி பேசுறாரு என்னமோ
0: எங்க சொன்ன வைக்கறா ஓ ஒண்டல் கர்த்தாவா லோபல வர உடனட்டுனாரு கோதர் சை
3: இப்ப நிமிந்து பேசுறார் பாரு
5: டேய் இப்ப ஓ மாமனார் தொல்லடா நீ தான் போய் காலி பண்ணு
3: நீ என்ன காலி பண்றது நானே பண்றேன்
0: சாரி அம்மா
3: ஓ மூஞ்சிக்கு பார்ட்னர்ஷிப் வேண்டியிருக்கா
5: நல்ல வேலை யாருமே பாக்கலே
8: ஐயோ தெலுங்கு தாத்தா கொண்டீங்களா
6: பாத்துக்கிறேன் டேய் குண்டா
10: குட்டன்
6: சரி இவருக்காரு இவரு
10: தெலுங்கு
6: டேய் இது சத்த மாதிரி ஆக்ட் பண்றாரு சாவல
8: இல்ல நீங்க போய் சொல்றீங்க இவங்க பகைத்தால் அடிச்சது நான் பார்த்தேன்
6: ஐயோ இவங்க பகைத்தால் அடிச்சது இது இது விளையாட்டு தான் இவங்க வந்து திருடி தீஃப் இவர் வந்து போலீஸ்
8: நிஜமாவா
6: சத்தியமா பாத்தியா அவரே ஒத்துக்கிறாரு போலீஸ் தீஃப்
8: அப்போ நீங்களா யாரு
6: நான் அப்பாடா டேய் அவன் அத கேக்கலடா பா நாங்கள
10: சின்ன சின்ன கிரைம் பண்ணிட்டு பெரிய திருடிட்ட மாட்டிட்டு இருக்கோம் கேம்ல
8: அப்போ நானும் கேம் கொடுத்தா
6: ஐயோ வேண்டாம் வேண்டாம் நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம்
3: குட் ஐடியா வாடா குண்டா
6: ஐயோ குட்டன்
3: ஏதோ ஒண்ணு நம்ம விளையாடலடா
6: ஐயோ அங்க வேண்டாம் அவருக்கு ஹார்ட்ல ஹோல் ஆகும்
3: எங்க சுத்தால ஹோல் தாயா
8: அப்பா எனக்கு ஹார்ட்ல இன்னும் ஹோல் வர போதே
6: ஐயோ ஹரி வைரப்பா
3: டேய் நீ தான் போலீஸ் நான் தான் தீஃப் நான் இப்போ உன்னை கடத்த போறேன்
8: ஓகே
11: மாஸ்டர் பிளான்
3: டேய் இவங்க என் வைரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த வைரத்தை என்கிட்ட குடுக்கலனா நான் உன்னை கொன்னுடுவேன்
8: ஓகே அச்சா கடஞ்சொன்னு பாரேனா
6: டே டே டே குடுத்துறறாம் என் பையனோட உயிரா
8: என்ன பண்றீங்க
3: நீ
8: அதுக்கு

0: தொப்பை பார்த்தது இல்லையா?
1: ஓகே அச்சா, இந்த தீஸ்குடு லாரி போர் அடிக்குது, நான் போலீஸ் ஆயிடுறேன், உங்களுக்கு சொல்ல கூட தெரியல, தடவலாங்க.
2: நீங்க
1: சொல்லுங்க,
0: நான்
1: போலீஸ் பத்தியாருக்கும் சொல்லுங்கயா.
3: சொல்லிடு, இவ்வளவு அனாவசியம் வைரம் எங்க? இந்த வைரம்
4: பையனுக்கா விளையாடிட்டு இருக்கோம், அர்த்தம் புரியாம பேசிட்டு இருக்க. எப்படி நம்ம கையில இருந்தாதான் போலீஸ் சார் இருக்கு? சார் நீங்க எந்த ஊர் போலீஸ்?
2: அது துபாய். கூறு
0: துபாய். துபாய்.
4: துபாயா? அப்ப எப்படி சார் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறாம. இல்ல இல்ல இல்ல, இருங்க சார், இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு.
0: பொம்பளைனா இருக்குதா செய்யும்?
4: இல்ல சார், அது எங்களை ஏமாத்தி எங்க தலையில கட்டி எங்களை போட வச்சுட்டாங்க, அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து.
0: ஐயா ஆம்பளைங்க, நீங்க எதுக்கு பாடி போட்டீங்க? அது பிரிட்ஜ் மேல இருந்து வெக்கமா இல்ல
4: சார். இது டெட் பாடி சார்.
2: அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா?
0: யார்? நீதா?
2: அப்படியா? நான் இதுக்காக கொன்னேன், என் வயிறுக்காக கொன்னேன்.
0: என்னது ஊவயிரமா?
2: பின்ன நானே கொலை பண்ண சொன்ன, இப்ப வயிறு எங்குதான்?
0: ஓ, கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா? அப்ப கொலைய நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டா, வயிறு என்னது ஒத்துக்குயா?
2: அஸ்க அஸ்க 50-50.
0: நீ
2: போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் திட்டிட்டு என் செல்போன் காணுமே தேடின, அடிச்சு சந்தோஷத்துல கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து வயிறத்தை கூட சொல்லிடுவேன். சம்பாதிச்சதா? நீ தான் அவனுக்கு பயப்படணும், அவன் போலீஸ்க்கு பயப்படணும், நான் அவனுக்கு பயப்படணும். ஏன்னா நேத்து வரைக்கும் தான் அவன் எனக்கு பாஸ், நான் அவனுக்கு செக்ரட்டரி, நாளில இருந்து நான் பல்ல கோடிக்கு பாஸ். உடனே அவன் கத்தி எடுத்து நீட்டுட்டா, நான் பயந்தே போயிட்டேன். அப்புறமா ஒரு வழியா சமாளிச்சு, இத பாருமா, வைரத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேமான்னு அவளை மடக்கி ரெண்டு பேரும் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம்.
0: ஆனா நான் விட்டுவனா கரெக்டா வந்து பிளாக் பண்ணிட்டேன்ல. எலிமெண்டரி ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி இருந்துட்டு என்னையே ஏமாத்தலாம் வரீங்களா?
2: பாஸ் பாஸ் பாஸ் வேணாம் பாஸ், அனாவசியமா ஒரு உயிரை கொண்டுங்க பாஸ்.
0: இவாறு பேச நான் என்ன கேக்குறது? உட்கா ஒரு அற பாஸ் இல்லையா?
2: என்ன பாஸ், கட்ட பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கீப்னு கூட பாக்காம
0: என்ன சுட்ட? முதல்ல நீ, அடுத்தது அவ. எங்கவா? எங்கடியாவா? கீழையா? அதுக்குள்ள கீழே போயிட்டாளா? ஏய், அவ ரொம்ப ஃபாஸ்ட், ஆனா அவளுக்கு தெரியாது அவளை விட நான் ரொம்ப ஃபாஸ்ட். உன் உயிர் போறதுக்குள்ள அவளோட வரணும் இல்லையா பார்.
2: இந்த கேனையை திரும்பி வரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணுமே பார்த்தா மறுபடியும் செல்போனை காணோம்.
3: ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன், பெரிய தகராறா?
5: உன்னை போட்டானா?
2: எனக்கு உடனே ஒரு ஐடியா தோணுச்சு. தக்காளி சாஸ் ரத்தம் நினைச்சிருச்சு இந்த பேக்கு. அதுக்குள்ள கேரையும் திரும்பி வந்துட்டான். இந்த ஆள் கிட்ட பணமா நடிக்க முடியாது.
0: இந்த ரூம்
6: குளிக்கவே மாட்டாங்க
0: சார். உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமில்ல.
6: ஓகே சார்,
0: எங்க போயிருப்பா இவளுங்க காணோம்? போற அவசரத்துல வைரத்தை இங்கதான் விட்டு போயிருப்பா, அதை எடுக்கதான் வந்தேன். எங்க வச்சிருப்பா? வெளியில போற டிரெஸ் விட உள்ள போற டிரெஸ் தான் அதிகமா இருக்கு. சரி, அவன் தொழில் அப்படி.
4: என்ன
0: கழட்டி விட்டு இவ எப்படி உங்களை கண்டுபிடிச்சானு தெரியல.
1: ஒரு
0: இடம் விடாம செல்போன் எங்க இருக்கு?

0: அவன் கதை சொல்லும் போதே வயிறு செல்போனுக்குள்ள இருக்கு தெரியலையா?
1: சைலண்டா சிக்னல் குடுக்கறாரு.
2: எஸ் ஆர் நோவா?
3: யா யா.
2: ஏய் தெரியு, நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வருவேன். சத்தமா சொல்ல வைக்கமா இருந்தா காதுல சொல்லு. Come on, come on, come on, do it!
3: Oh, oh,
2: oh, oh, oh. You!
3: I love you, I love you, I love you, I love you, I love you.
2: காதல கத்தாதயா, இதுல என்ன தப்பு இருக்கு? Love me, love me, love me, love me.
3: No, no, no, no, no, no, no, no, no, மைதிலி, நான் செஞ்சத சொன்னது செய்யல.
1: சீ, இத்தனை பேருக்கு மத்தியில ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சு கூத்தடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல?
3: சீ,
1: நீ யாரையா சீ சொல்றதுக்கு? நான் தானே சொல்லணும்.
3: ஐயோ, நான் சொல்றது வேற. சீ, நான் என்ன இப்ப ஆசைப்பட்டா இவளை கட்டி பிடிச்சிட்டேன். இதோ இவளை கட்டினவன் இங்க நிக்கிறான் பாரு. அவனை கேளு.
1: கட்டினவனுக்கு முன்னாடியே இப்படியா? ஏயா, இந்த ஆளுக்குதான் ஒண்ணும் இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல?
3: எனக்கு நான் வெக்கம். கட்ட சொன்னாலும் கட்டினேன், உன்னையும் கட்ட சொன்னாலும் கட்டுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாஸ்க்கு என்ன மாறிச்சு? வாங்கடா
1: என்னது?
3: வாசல் அந்த பக்கம்.
1: எனக்கு தெரியும் வாசல் எது வழி எதுன்னு, எனக்கு எல்லாம் தெரியும். யா
3: தெரியுமா?
1: இது தூக்க மாத்திரை எனக்கு தெரியும். தெரியும் எனக்கு.
3: ஐயோ, மானா மாத்திரை முழுங்கிடு. கரெக்ட். ப்ளீஸ், அப்படியே அப்படியே கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிரு. தண்ணி குடிக்க அவங்களுக்கு.
4: இது எங்க பாசுக்கு.
3: சரிமா, கொஞ்சம் மென்னு குடிக்க. ஏதோ தண்ணி குடிமா ஃப்ரிட்ஜ்ல. ஐயோ, அந்த தண்ணி வேணாம். அது கார்பரேஷன் தண்ணி, உடம்புக்கு ஆகாது.
0: பாத்திரம் சாப்பிடுறதுக்கு என்ன எல்லோ லோல கத்துறா? பாஸ் எந்திர, பாஸ்
3: குடிச்சிட்டியா? போறப்படுமா? ஐயோ பாப்பா, ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு போன் பண்ணு. சரி, எங்க போன் இருக்குதோ அங்க இருந்து போன் பண்ணுக்கண்ணா.
1: நான் உயிரோட இருந்தா தானே போன் பண்ண முடியும். இந்த கேவலமான இடத்துல சாகிறத விட ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து சாகுறேன்.
5: உன் பொண்டாட்டி தூக்க மாத்திரை சாப்பிட்டு போகுது, தடுக்காம
3: நிக்கிறேன்.
1: நீ நல்லா இல்லையா?
0: ஏதோ ஒண்ணு நெத்தியில் அடிச்சது, கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியல, அப்படியே பிளாக் ஆயிட்டேன்.
5: எப்பவுமே அப்படித்தானே இருக்கேங்க.
0: டேய், மரியாதையா வயிறு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க, இல்லனா உண்மையிலேயே நான் இவன் நெத்தியில சுடுவேன், மூளை மூஞ்சில தெரிக்கும்.
5: ஐயோ வேண்டாம் சார், ஒண்ணும் பண்ணிடாதங்க, நான் சொல்லிடுறேன். வயிறம் அவன் பொண்டாட்டி வயத்துல இருக்கு.
0: யோ, பொண்டாட்டி வயத்துக்குள்ள குழந்தைதான் இருக்கும்.
5: இல்லையே, முழுங்கிட்டாங்களே.
0: குழந்தைவா?
5: அல்ல, மாத்திரையே.
0: என்ன உளற?
5: மாத்திரைக்குள்ளதானே வயிறு இருக்கு.
0: மாத்திரை எங்க இருக்கு?
5: வயித்துக்குள்ள.
0: ஏய், வயிறு மாத்திரைக்குள்ள இருக்கா இல்ல வயித்துக்குள்ள இருக்கா?
5: வயிறு மாத்திரைக்குள்ள இருக்குது, மாத்திரை வயித்துக்குள்ள இருக்குது.
3: பொம்பள
4: ஒய்ஃபுங்கிற இது கூட தெரியாம இருக்க?
3: இல்ல சார்.
1: அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பிரியாம இதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் நீ. சாப்பிடு.
6: 9 மாசம் குழந்தைக்கு சொல்ற பெட் டைம் ஸ்டோரியா இது?
1: இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொன்ன கதை இல்ல, நடந்ததெல்லாம் மறக்காம இருக்கணும்னு அடிக்கடி பெரிய குழந்தைக்கு சொல்ற கதை.
6: Come in, baby.
1: Excuse me. இனிமே இந்த சீட்டு எனக்கு மட்டும்தான்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது

கமல்ஹாசன், நாகேஷ், ஜெயராம், ரமேஷ், அரவிந்த், விஜயகுமார், ஸ்ரீமன், யூகி சேது, சிம்ரன், ரம்யா கிருஷ்ணன், தேவயானி, ஊர்வசி மற்றும் பலர். இசை தேவா. திரைக்கதை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். அமைப்பில் உதவி முல்லை நரசிம்மன். வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. தரம் நம்பிக்கை. எஸ், உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும். நான் கொடுக்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடணும், காலும் பண்ணணும். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு 2952-0853 அல்லது 2838-9871 மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952-0853 ஆர் 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எல்லாமே இன்கரெக்டாக அதாவது தப்பு தப்பாக பதில் சொல்லணும். அவ்வளோதான், எப்போவுமே நாங்கள் கரெக்டான பதிலை தான் உங்ககிட்ட கேட்போம். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும் எப்போ உல்டாவாக இருக்க போகுது. நான் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது. டென் நிகழ்ச்சியோட விதிமுறையே இதுதான், மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம நேரடியாக விளையாட தான் போகிறோம். ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. தேவா இசையில் விஜய் அண்ட் சோபா பாடிய பாடல், விஷ்ணு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம விளையாடலாமா? வணக்கம்.
4: வணக்கம் திருத்தணி தமிழேந்தி.
3: எஸ் சார், ரெடியா?
4: ரெடி.
3: நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். டன்.
4: ம்.
3: நிலா பகலில் வருமா நைட்டில் வருமா? மறுபடியும் பதில்
4: சொல்றீங்களா?
3: ஒரு நாள் எத்தனை மணி நேரம்?
4: 5 நாளைக்கு
3: எழுத்துக்கிட்டே போக வேண்டாம். ஓகே, வணக்கம். எஸ் மேம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரு, ஊர் சொல்லுங்க பாக்கலாம். சந்தோஷம், விளையாடலாமா? பறவை எதனால பறக்கும்? ஒரே வார்த்தைல பதில். உங்க பதில் வந்து 2-3 இருக்கவே கூடாது, ஒரு வார்த்தை தான். ஓகே. மரம் எங்க வளரும்? தண்ணி இருந்துச்சா? சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம நேயர்களுக்கு. பரவாயில்ல, உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேள்விகளை எடுத்திருக்கேன். வணக்கம்.
5: நல்லா இருக்கீங்க மேடம்?
3: எஸ் மேம், சூப்பர், தேங்க்யூ சோ மச். நம்ம விளையாடலாமா?

0: நம்ம கையில கட்டுறல கடிகாரம், அது எதை காட்டும்? காட்டாதா? சரி ரைட்டு. தண்ணி இருக்கு இல்லையா? தண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிப்பீங்க?
1: குடிக்க
0: மாட்டேன். சரி சரி. இங்க நீங்க வந்து சைக்கிள்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போவீங்க? சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசிட்டு வரலாம். ஓகேவா? விளையாடலாம். நன்றி, தேங்க்யூ சோ மச். உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சுகுமார்.
0: சந்தோஷம் சார், விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
0: சமையல்காரர் இருக்காருல, சமையல் மாஸ்டர்.
2: ஆமா.
0: என்ன பண்ணுவாரு?
2: சமைக்கவே தெரியாது அவருக்கு.
0: சமைக்க தெரியாதா? ரைட்டு, சமைக்கவே தெரியாது. சரி, ஸ்கூலுக்கு போறோம்ல, நம்ம போயிருக்கோம், பசங்களா போறாங்கல்ல, எதுக்கு போறாங்க? ஒரு வார்த்தையில தான் பதில், ரெண்டு மூணு வார்த்தை ஆட் பண்ணாலே நான் கட் பண்ணுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு பழகிக்கிட்டு இருங்க. இது என்ன ஒரு விளையாட்டு அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஓகே, 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்ம இப்படி தான் விளையாட போகிறோம். உங்களுக்காக அடுத்த பாடல் காத்து கொண்டு இருக்கிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, இந்து திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் தேவா இசையில் காத்திட்டு இருக்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளையை தொடர்ந்து உங்களுக்காக அந்த பாடல் பிளே ஆகும். இணைந்திருங்கள்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நம்பி நம்பி BA MBA.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நல்லமா இருக்கலாம் சகோதரி.
0: சந்தோஷம் சார், தேங்க்யூ. நல்லா இருக்கா? நம்ம விளையாடலாமா?
1: ஓகே.
0: உங்களுடைய பதில் எல்லாம் ஒரு வார்த்தையில தான் இருக்கணும், சரிங்களா?
1: சரி.
0: தேங்காய் எங்க இருக்கும்?
1: காணல.
0: என்னது?
1: காணவில்லை.
0: காணவில்லை. தேங்காய் எங்க இருக்குன்னா காணவில்லைன்னா என்ன அர்த்தம் சார்? சரி பரவாயில்ல, விடுங்க. கொடையை எதுக்கு பயன்படுத்துறோம்?
1: தாங்க முடியல.
0: தாங்க முடியலையா? சம்பந்தமே இல்லையே. சரி பரவாயில்ல. தொப்பி இருக்குல்ல, தொப்பி போடுறோம்ல, எதுக்காக போடுறோம்?
1: குள்ளமா இருக்கும்.
0: குள்ளமா இருக்கீங்களா? சரி, கப்பல் எதுல போகும் சார்?
1: வரவே இல்லை.
0: சரி, இதுக்கு மேலே நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நன்றி. ஓகே அப்பா, நானே வந்து யோசிக்கணும்னு நினைக்கிற கேள்விகளுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: மாலை இனிய வணக்கம்.
0: நன்றி, உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யாரு?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
0: ஓகே, விளையாடலாமா சார்?
1: அம்மா, உங்க குரல் வந்து பானுமதி, பழைய பானுமதி அம்மா இருக்காங்கல்ல?
0: சரி,
1: அவங்க குரல் மாதிரியே இருக்குமா.
0: ஓகே, நன்றி சார். நம்ம விளையாடலாமோ?
1: அலிபாபா 42 எம்ஜிஆர் படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா.
0: ஓ, சந்தோஷம்.
1: அந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு.
0: ஓகே, நன்றி சார். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பதில் எல்லாம் உங்களோடது ஒரு வார்த்தையில இருக்கணும், நான் கேட்கிற கேள்விக்கு, சரியா? பட் அது வந்து தவறாதான் இருக்கணும். அதாவது நான் கரெக்டான பதில் இருக்க கூடாது.
1: அவ்வளவுதான்.
0: ஆமா, சம்பந்தம் இல்லாம ஆனா ஒரு வார்த்தையில இருக்கணும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. எங்கே என் கேள்வியை? நீங்க என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் நான் கேள்வியே விட்டுட்டேன் பாருங்க. நம்ம கண்ணை வச்சு என்ன பண்ணுவோம்?
1: நன்றிமா.
0: என்னது ஓ, பதில் நன்றியா? ஓகே, கண்ணாடியில என்ன தெரியும்?
1: கேலண்டர்.
0: காலனியை எங்க போடுவோம்?
1: தாத்தா.
0: எங்க?
1: தாத்தா.
0: சொல்லணும். ஆமா, அதாவது தப்புங்கிறத விட நீங்க வந்து என்ன சொல்றது, கரெக்டா சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, நாங்க தவறுங்கிற அந்த நெகட்டிவ் வேர்டை கூட பயன்படுத்த விருப்பப்படல. சந்தோஷம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மேம்?
2: 34 மணி நேரம்.

0: நாய் எப்படி கத்தும் குறைக்கும் அந்த மாதிரியா நாய்? சரி, ஐயோ தண்ணி எப்படி குடிப்பீங்க?
1: காலால.
0: ரைட்டு. ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு?
1: தூங்குவாரு.
0: இந்த மாதிரி தான் எனக்கு பதில் வேணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. ஓகே, நான் மட்டும் சிரிக்கிறேனா இல்லை நீங்களாம் சிரிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து நம்ம விளையாடுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் விஜய் அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து இந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: சீனி பாரதி வரிகளில் சிற்ப இசையில் நீங்கள் கேட்டீங்க. மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்த பாடல் 102.3 விவித் பாரதி தமிழ ஃபம்ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓகே, நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம். ஹலோ. எஸ் சார், வணக்கம், சொல்லுங்க. யார், இங்க இருந்து?
1: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.

0: ஓகே சார், ரெடியா? நான் கேட்குற கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும், பட் அந்த பதில் வந்து நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கான கேள்வி, கடல்ல வைஃபை கிடைக்குமா? நீங்க என்னது கிடைக்குமா? நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணணும் சார், அப்பதான் நம்ம கேட்ட உடனே உங்களால. நீங்க ரேடியோல கேட்டு பதில் சொல்றதுனால டைம் எடுக்குது. யானைக்கு எத்தனை கால்கள்?
1: மூணு கால்.
0: சூரியனுக்கு ஏசி தேவையா? சூரியனுக்கு ஏசி தேவையா?
1: தண்ணி தேவைமா?
0: தண்ணி தேவையா? சந்தோஷம். நிலவுக்கு எத்தனை கதவுகள்?
1: ஒரே கதவு.
0: ஒரே கதவா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஓகே சார், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: மனிதனுக்கு எத்தனை கண்கள்?
3: ஆறு.
0: அதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன சார், ஏதோ உங்களை நான் வந்து ஜிகே ஜென்ரல்னால ஒரு பொது அறிவு கேள்வியை எடுத்து பதில் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. எனக்கே வந்து அந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியான கேள்வி எடுக்கிற நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்துட்டு வந்துருக்கேன். டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா சார்? நன்றி. இப்ப பாருங்க, அடுத்த கேள்விக்கு டக்குன்னு பதில் வரல, நான் அடுத்த நேர்கிட்ட விளையாட போயிடுவேன். ஓகேவா? நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் என்ன நாள்?
3: வெள்ளிக்கிழமை.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், யார் எங்கிருந்து?
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: சந்தோஷம் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி. விளையாடலாமா?
4: விளையாடலாம், சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் சார்?
4: ஒரு வருஷத்துல வந்து ஆகாயம் மேடம்.
0: ஆகாயமா? பதில் மட்டும் சொல்லுங்க, ஒரே வார்த்தையில டக்கு டக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா?
4: சரிங்க.
0: பசுமாடு என்ன கொடுக்கும்?
4: கருப்பு நிறம்.
0: என்னது கருப்பு நிறம்? ஐயோ முருகா. ஓகே, மீன் எதில் நீந்தும்? ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ
4: மேடம்,
0: தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேர்கிட்ட நம்ம விளையாண்டுட்டு பாட்டுக்கு போயிடலாம். எனக்கே இங்கே க்வெஸ்சன் கம்மியாக இருக்கு.
5: சந்திரசேகர் பேசுகிறேன்
0: மேம். ஓகே சந்தோஷம், நம்ம விளையாடலாமா?
5: எஸ் போகலாம் மேம், சொல்லுங்க.
0: ஹா ஹா, கடிகாரம் எதை காட்டும்?
5: நம்ம சிரிப்பை காட்டும்.
0: சைக்கிள் எத்தனை சக்கரம்?
5: ஐந்து.
0: விமானம் எதில் பறக்கும்?
5: அது தரையில தான்.
0: சரி, நீங்கள் ஃபார்முல தான் இருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ. ஓகே, நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாண்டிங்க. எங்கிட்ட கேள்விகள் எல்லாமே முடிஞ்சது. அடுத்ததான் உங்களுக்கு நான் வந்து கேள்வி ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால இப்போதைக்கு நீங்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு வர்றீங்களா? வாலி வரிகளில் எஸ் ஜானகி அண்ட் எஸ்பிபி பாடிய பாடல் இதோ மன்னன் திரைப்படத்திலிருந்து உங்கள் அனைவருக்காகவும். இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நான்கு மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேயர்கள் கூட விளையாடலாமா? வணக்கம்.
2: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறமா.
1: எஸ் மேம், உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: ஓகே. வானவில் எப்போ வரும்?
2: எப்போ வேணா வரும்.
1: அப்போல்லாம் நீங்கள் எப்போ வேணால் வரும்னாலும் அதுவும் நான் வந்து கரெக்டான ஆன்சராக தான் நான் எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்காக. ஓகே, எலுமிச்சையோட சுவை எப்படி இருக்கும்?

0: என்னமா சரியா காதுல வேலை?
1: எலுமிச்சை, எலுமிச்சை இருக்கு இல்லையா, எலுமிச்சை பழம் காய், இதோட சுவை எப்படி இருக்கும்?
0: இனிப்பா இருக்கும்.
1: ஆஹா, எங்க ஊர்ல கூட இனிப்பா தான் இருக்கும். தேநீர் இருக்கு இல்லையா, டீ, டீ தேநீர் எப்படி குடிப்போம்? எதுல எதுல குடிப்போம்?
0: அடுத்த கேள்வி,
1: அடுத்த கேள்வி. இதுதான் உங்களுடைய பதிலா? இதுதான் உங்களுடைய பதில? தட்டலையா? சரி, ஓகே, சந்தோஷம், நன்றி. ஓகே, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: எஸ் சார், சொல்லுங்கள்.
2: சகோதரிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
1: ம், சந்தோஷம் சார். விளையாடலாமா?
2: விளையாடலாம், சொல்லுங்க பாப்போம் வார்த்தையே.
1: ஓகே, மரம் நம்ம கிட்ட பேசுமா?
2: மரம் நம்ம கிட்ட பேசும், உயிர் உள்ள மரம்.
1: நம்ம கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டான பதில் சொல்லக்கூடாது, அதுதான் விளையாட்டோட விதிமுறை. அடுத்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா சார்? உங்கள் சூரியனுக்கு விடுமுறை உண்டா?
2: சூரியனுக்கு விடுமுறை உண்டு,
1: எங்க உண்டு. ஓகே, சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கேள்வி ரொம்ப ட்ரிக், அதாவது யோசிச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோலாம் இல்லை, சிம்பிளாக ஜாலியாக விளையாடலாம். வணக்கம். எஸ் வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கிருந்து?
3: ஹலோ.
1: ஹலோ,
3: நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம்.
1: எஸ் மேம், விளையாடலாமா?
3: ஆ, ஓகே மேம்.
1: புத்தகங்களை எதுக்கு பயன்படுத்துவோம்?
3: எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம் மேடம்.
1: ரப்பர் இருக்கு இல்லையா, ரப்பர், அது எதுக்கு?
3: ரப்பர்ல வீடு கட்டலாம் மேடம்.
1: ரைட்டு. விடுமுறை லீவ் எல்லாம் விடுறாங்கல்ல, அப்பெல்லாம் எங்க போவோம்?
3: வீட்லயே படுத்து தூங்குவோம் மேடம்.
1: அது நாங்க கூட தான் செய்வோம். நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கறதுனால நான் லைன் கட் பண்றேன். பரவாயில்லையா, நன்றி. நாங்க செய்யற வேலையெல்லாம் நீங்க எப்படி கரெக்டா சொல்லலாம்? தேங்க்யூ சோ மச். ஓகே, தொடர்ந்து விளையாடுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்து கொண்டிருக்கிறது, இதோ வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து, இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்ம நேயர்கள் நமக்காக வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால நான் யார் யாரும் எங்கேருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், உங்கள் கமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து, என் மேட்டுப்பட்டியிலேருந்து, தஞ்சை தானே பிரகாஷ் குமரன் தஞ்சாவூர்லேருந்து, முத்துக்குமார் ரவி பி அம்பத்தூர்லேருந்து, செல்வராஜ் நாமக்கல்லேருந்து, எஸ் எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா, சோமசுந்தர பிரபு, கலில் அகமத் பொன்னேரியிலேருந்து, மீரா வெங்கட்ராமன் தாமலேரி முத்தூர் மெக்கானிக், சரவணன் கோபால் சாம்பல்பட்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து, மதுரா குளத்தூர் பாலு, கமலவர்தன் ரெட்டில்ஸ்லேருந்து, ஹயத் பாஷா, இசைக்கு தங்கம், ஃபேஸ்புக் வீர ராகவன், சூலே ரீஜா மனோகரன், ஏ ஹரிஹரன், ஹரிஹரன் சார் ஏன் முறைகிறீங்க, ராஜேஷ் பெரியார் நகர், மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் பாபு முல்லைக்காடு, ஜி கதிரவன், ரங்கராஜன், முகமது மியான், புண்ணியமின்மேடு வண்ணகணேசன், வலங்கைமான் ஆட்டோதுரை, நடராஜன், சுபயா, புத்தாகரம், வித்யானந்தன், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், சரவணன், ராமலிங்கம், முரளிதரன் விழுப்புரம், ஆர் செல்வகுமார் மேலப்பேடு தயாளன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், மதுரை சிவ சண்முக சுந்தரம் இளங்கோ, கார்த்திக் சோலா, அதுக்கப்புறம் ஜி கதிரவன் வாரியங்காவல் அப்படிங்கிற இடத்துல இருந்து, பண்ணைப்புறம் மணிகண்டன், வலங்கைமான் ஆட்டோதுரை, ரவி பி, அதுக்கப்புறம் செல்வகுமார் எம்ஜி கேம்ஸ் கார்டன்லேருந்து, சாந்தி ரமேஷ், எஸ் எஸ் கண்ணன் ஷோபா, கார்த்திக் சோலா, பிரபாகரன், அந்தோனி ராஜ் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, கமலவர்தன், பிரபாகரன், இவங்க எல்லாருக்காகவுமே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக உங்கள் அனைவருக்காகவும் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்க, உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 6 மணிக்கு பக்தி மாலையில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மணி ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களோட

வாழ்த்துக்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஒரு நாஸ்டால்ஜியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல என்னோட சுதந்திர தினம் எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா, அப்ப நாங்க என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு நிறைய கதைகளை நீங்க ஒழிச்சு வச்சிருப்பீங்க. அந்த கதைகளை உங்களோட வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டுதான் இன்னைக்கு இந்த டாபிக்ல நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். சின்ன வயசுல சுதந்திர தினம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணி நம்ம போக போறோம். எங்க போக போறோம் அப்படின்னா உங்களோட பிளாஷ்பேக் தான். ஸோ நிறைய கதைகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்கேன் விவத் பாரதி 102.3 தமிழ் எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டயல் பண்ணி என்னோட சின்ன வயசில் நாங்கள் சுதந்திர தினத்தை இப்படி கொண்டாடணும், அன்றைக்கி நடந்த அழகான நிகழ்வுகள், நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அந்த காம்படிஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஒரு சுதந்திர தினம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கடந்து போயிட மாட்டோம்ல, அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2952035392503353 2838 3871.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ, தரம் நம்பிக்கை. அழகான அந்த சுதந்திர தின நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில வரப்போற முதல் காலர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அஞ்சாவது வரைக்கும் தான் பஞ்சாயத்து யூனியன் அவங்க அந்த தலைவர் தான் வந்து பிரசிடென்ட் வந்து கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுறதுன்னுதான் சொல்றது, இதே மாதிரி சுதந்திர தினம்னு கூட தெரியாது. அது மாதிரி இருக்கும்பொழுது முதல் நாள் சாயந்தரம் சார் சொல்லுவாங்க, நாளைக்கு காத்தால சீக்கிரம் வந்துடணும்,
0: ஏழு
1: மணிக்கு எல்லாமே வந்துடணும், அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது.
0: அதனால
1: இருக்கிறதுலவே உங்ககிட்ட எது புதுசா இருக்குதோ கல்யாண வீட்டுக்கு போறது மாதிரி அது போட்டுக்கிட்டு வரணும் எல்லாரும்
0: அப்படின்னு சொல்லிடுவாங்க.
1: ட்ரெஸ் பண்ணிட்டு
0: வரும், அதுக்காகவே நம்ம ரெடி ஆகும் நல்லா.
1: ஆமா, அது காத்தாலும் அது மோனால மாத்திரி தூக்கம் எல்லாம் வராது. ஒரு இது மாதிரி சுதந்திர தினத்துக்கு வந்து இந்த ஜவஹர்லால் நேரு வச்சிருக்கிற அந்த குல்லா மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஸ்கூல்ல நான் சொல்றதெல்லாம் 50 வருஷத்துக்கு
0: முன்னாடி புரிஞ்சுக்க முடியுது.
1: காசு கொடுக்க மாட்டாங்க வீட்டுல வந்து, அப்ப எல்லாம் அது ஒரு மாதிரியான ஒரு காலங்கள்.
0: ஆமா,
1: தேவையா அப்படி?
0: ஆமா ஆமா ஆமா, இப்ப இருக்க மாதிரியான பேரண்ட்ஸ் இல்ல அப்ப.
1: ஆமா, அடம் பண்ணி கொடுத்தாலே போச்சுதான், அவன் கொடுத்துட்டான் இவன் கொடுத்துட்டான் இவன் கொடுத்துட்டான்னு வாங்கிட்டு போய் அத மாதிரி எல்லாம் ஒரு அந்த சுதந்திர தினம்னா இன்னமே கிடையாது. சாக்லேட் கொடுப்பதா முட்டாய் கூட கிடையாது, அந்த பப்பர் முட்டாயின்னு
0: இருக்கும்,
1: அது ஒரு சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும், அதை கை நிறைய அள்ளி கொடுப்பாங்க.
0: நிறைய விஷயம் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க.
1: ஆமா, அப்புறம் வந்து இந்த ஸ்லேட்னு சொல்றது, அது எழுதுறது வந்து இன்டர்ல பல்போங்கிறாங்க, அப்ப வந்து ஸ்லேட் குச்சியும்பாங்க, நோட்டு பென்சில் அது மாதிரி சுண்டல் அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. பிறகு அவள் பொறி, அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது வந்து ரொம்ப அதெல்லாம் அருமையான ஒரு இதுதான்.
0: நன்றிமா, நன்றிமா, அழகான நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நன்றி. அடுத்த காலர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: மகிழ்ச்சியான வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் முதல் முறையாக கலந்து கொள்வது ஒரத்த நாடு நீதிவான்.
0: சொல்லுங்க நீதிமான், உங்களோட சுதந்திர தின நினைவுகள்.
2: ஒரத்த நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய குளமங்கலத்துலதான் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் வகுப்புல இருந்து உயர்நிலை பள்ளியா மாறுனுச்சு.
0: ஓகே,
2: அந்த உயர்நிலைய பள்ளியா மாறின பொழுது பாத்தீங்கன்னா வந்து அமைச்சர் வந்து அந்த உயர்நிலை பள்ளிய வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த தொடக்க விழாவில வந்து என்ன வந்து கொடியேற்றி சல்யூட் அடிச்சு ஒரு மரியாதை செய்யக்கூடிய பையனா என்ன வந்து தேர்ந்தெடுத்தாங்க.
0: ஓகே, எதுக்காக அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த இது கொடுத்திருந்தாங்க பிரிவிலேஜ்?
2: அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்பொழுது வந்து இந்த விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விதமா உடல் வாக்கும் எனக்கு அமைஞ்சு
0: இருந்துச்சு.
2: இதெல்லாம் பாத்துட்டு வந்து என்ன வந்து
0: அந்த நிகழ்வுக்கு உங்களை கூப்பிட்டிருந்தாங்க,
2: செலக்ஷன் பண்ணாங்க. அந்த நினைவு வந்து இன்னைக்கு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சோ அந்த அழகான நினைவுகளை திரும்ப நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றியும் வணக்கங்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. எஸ், அடுத்த லிசனர். எஸ், நீங்களும் டயல் பண்ணலாம். 2952-0353-2838-9871.

0: புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ஐந்து மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேராஜபுரம் சுரேஷ். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சுரேஷ், சொல்லுங்க. உங்களோட மறக்க முடியாத ஒரு

0: வயசுல நடந்த சுதந்திர தினத்துல நடந்த விஷயங்கள்?
1: கண்டிப்பா நிச்சயம் மேடம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் படிக்கிறப்ப அந்த படிக்க போறப்ப பாத்தீங்கன்னா அந்த கொடி ஏத்துட்டு அந்த மிட்டாயெல்லாம் கொடுப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த காலையில போயிட்டு கொடியெல்லாம் எல்லாருக்கும் இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எல்லாருக்கும் கொடியெல்லாம் குத்திட்டு எல்லாம் இந்த வரிசையில நின்று வரணும்னு சொல்லுவாங்க. நல்லா சாருக்கு எல்லாம் அந்த பாட்டு இதெல்லாம் வந்து பாடுவோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மேடம்.
0: ஓகே, சோ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி.
1: ஆமா மேடம், கண்டிப்பா. படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி எல்லாம் அந்த இதெல்லாம் டிசைன் எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு கொடியெல்லாம் போட்டுக்கிட்டு பசங்களோட.
0: நல்ல மெமரி இல்லையா? ஓகே சுரேஷ், நன்றி நன்றி நன்றி. அண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பர் பாட்டு காத்துட்டு இருக்கு. ஆசை ஒரு புல்வெளி சாங் அட்டுக்கத்தி படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பேக் டு தி ஸ்டுடியோஸ். நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க மெசேஜில் வந்து. எஸ், படிக்கிற காலத்தில் சுதந்திர தினம் அப்படின்றது எனக்கு புரியாத வயசு. ஸ்கூலுக்கு போகணும், ஆனால் கொடி ஏற்றணும், நம்மளோட நாட்டோட கொடியை ஏற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நிறைய நமக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த ஆரேஞ்ச் மிட்டாய் பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சுதந்திர தினம் அப்படின்னாலே எனக்கு ஆரேஞ்ச் மிட்டாய் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு.

0: பொன்னியன் வேடு வன்னை கணேசன் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சுதந்திர தினம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி சீருடலில் மூவர்ண கொடியை குத்திருப்போம். அது மட்டும் இல்லை, காந்தி, நேரு, பாரதியார், வேலு நாச்சியார் இந்த மாதிரியான நிறைய பேர் வேடம் போட்டு அந்த கலை நிகழ்ச்சிகளை கலந்துப்பாங்க. கொடியேற்று முடிஞ்சதுக்கப்புறமா ஆரஞ்சு மிட்டாய், சீரக மிட்டாய், பெப்பர்மெண்ட் மிட்டாய் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்குமே அந்த மிட்டாயோட தித்திப்பு இருக்கு போல். இவங்க எல்லாருமே வந்து அந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் லிசனர் யாருன்னு பாத்திரலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: காலையில இருந்து மேடம், எங்க வீட்டு மேலேயே கொடி ஏற்றி வச்சுக்கிறேன் மேடம். சுதந்திர கொடி பறந்துன்னு இருக்குது. எனக்கு சின்ன வயசுல மேடம் சுதந்திரம் மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஆரஞ்சு மிட்டாய்னா ரொம்ப ஆசை மேடம், ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆரஞ்சு கலர் இருக்கும்,
0: சூப்பரா
1: இருக்கும் அந்த மிட்டாய் சாப்பிடுறதுக்கு.
0: நீங்க அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்க மாட்டீங்களா சின்ன வயசுல?
1: கலந்துவோம் மேடம், பாட்டு கலந்துக்குவோம், உள்ள டான்ஸ் ஆடும் மேடம். சுதந்திர நாள்
0: அன்னைக்கு
1: ஒரு வாரத்து மிட்டாயிலே சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு.
0: ஓகே,
1: அது சூப்பரா உள்ள டான்ஸ்
0: பாருங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி, வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
0: எஸ், அடுத்த நியர். ஹலோ வணக்கம். சொல்லுங்க மீனாட்சி, உங்களோட அழகான நினைவுகள் சுதந்திர தினத்தை பத்தி.
2: நாங்க வந்து எங்க பெரியப்பா எங்களுக்கு வீட்லயே கொடி ஏற்றுவாங்க. அஞ்சு வயசு ஆறு வயசு உள்ளது வீட்டுல கொடி ஏற்றுதான் நாங்க ஸ்கூலுக்கு
0: போவோம்.
2: எங்க பெரியப்பா தான் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கொடி எல்லாம் கொடுத்துருவாங்க. அது எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்.
0: ஓகே, நல்ல மெமரி இல்லையா? சோ நம்மள வீட்லயே ஒருத்தவங்க கைட் பண்ண இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல மெமரி. அடுத்த நியூ இயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வசந்த் தேலே பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க வசந்த்.
3: ஏன் அது இப்ப தான் வைஃபும் கேக்குறேன், கொஞ்சம் தலைக்கு மட்டும் சொல்லுங்க.
0: ஹலோ ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர்ல இருந்து எட்டே வருஷம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
3: ஒவ்வொருத்தருக்குமே
0: அது மனசுல இருக்கும்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த லிசனர். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், சொல்லுங்க யார் பேசுறீங்க? மறக்க முடியாத மெமரி இந்த டேல
4: கண்டிப்பாங்க மேம், நிறைய இருக்குங்க மேம். ஒரு 1980 காலகட்டத்துலங்க மேம் நான் வந்து 6th-4th அந்த மாதிரி படிச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்ப வந்து ப்ளூ கலர், அதாவது நகராட்சி ஸ்கூல், அது ப்ளூ கலர் பாவாடை ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரிதான் போட்டுட்டு போவோம். சுதந்திர தினம் அன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துடணும் நீங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க மிஸ்.
0: பாடும்போதே
4: நம்மளுக்கு முடிஞ்ச உடனே அந்த மிட்டாய் எப்ப தருவாங்க நிப்போம். அது ஆரஞ்சு கலர் மிட்டாய் மேம், சூப்பரா இருக்கும். எல்லா நேரம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
4: அது எல்லாம் கலர் கலரா. அது அப்ப வரைக்கும் ஒரு பைசா தாங்க மேம்.
0: நன்றி பானு, ரொம்ப நன்றி நன்றி.
4: ஆமாங்க, அது ரொம்ப எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க சொன்னதுக்கு. மிக்க நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி.

0: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
2: அஞ்சு மணி 21 ஆயிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட அழகான மெமரிஸா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், குமரன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, கும்பகோணத்துல இருந்து சட்டையில அந்த மூவர்ண கொடியை குத்திக்கிட்டு, இனிப்புகளை வாங்கிக்கிட்டு, விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிட்டு, அன்னைக்கு கொண்டு வர கப்புக்குன்னு ஒரு தனியான சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு அந்த காலகட்டத்து நினைவு அவர் பகிர்ந்திருக்காரு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த வயசுலலாம் சுதந்திரம் பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், கொடி ஏத்துவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு ஹயாத் பாஷா சொல்லியிருக்காரு.

0: தேனி ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல சுதந்திர தினம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பள்ளி நாட்களில் நடந்த சுதந்திர தினம் அப்படின்னாலே அந்த பெப்பர்மெண்ட் அப்படின்னு கொடுக்குற அந்த மிட்டாயோட சேர்ந்து அந்த கொடியோட அந்த ஹாப்பினஸோடு நாங்கள் போன அந்த நாட்கள் எனக்கு இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து மிட்டாய் சாப்பிட்றது தான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் மேலே ஒரு பெரிய கிரேஸ் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்திருக்கு. எஸ், அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: என்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா,
0: அவங்களுடைய
1: அந்த ஷர்ட்ல அந்த கொடி அப்படிங்கறத குத்துவேன். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேச தலைவர்கள் மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்கிட் எல்லாம் பண்ணுவாங்க மேம். நான் அது மாதிரி தேச தலைவர்கள் மாதிரி அந்த ஸ்கிட் பண்ணி அவங்க வீர வசனம் பேசி இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த கோல்டன் மெமரிஸ் அப்படிங்கறது இந்த சுதந்திர தினத்துல இன்றளவும் கூட மறக்கவே முடியாது.
0: நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி.
2: அதாவது கண்டிப்பா எந்த விண்ணத்தையில ஒரு மெமரிய கூட நன்றி கூட.
0: ஓகே, சொல்லுங்க.
2: தலைப்பு வைத்ததற்காக, அதாவது சிறுவயது மெமரியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது, அப்ப வந்து எப்பவுமே 8 மணிக்கு எந்திரிப்பான். பொதுவாக ஸ்கூல் பாத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் 5 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு எங்க அம்மா எழுப்பி விட்டுருவேன்.
0: 5 மணிக்கே? ஓகே.
2: 5 மணி அம்மா, நான் கொடி குத்தணுமா, நம்ம பாட்டு பாடணுமா, மட்டாய் மிட்டாய் எல்லாம் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட சொல்லி குளிக்க வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த மெமரி மறக்கவே முடியாது.
0: நிச்சயமா நிச்சயமா, ஸ்பெஷல் மெமரி இல்லையா?
2: பாட்டு பாடுவாங்களே அப்படின்னு மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து கேக்குதுங்களா?
0: கேக்குது, சொல்லுங்க.
2: அப்புறம் வந்து வயது வரதுல பெரிய கிளாஸ் போகும்பொழுது அந்த இண்டிபெண்டன்ஸ் டேடைய உணர்வுகளை எப்படி உணர்ந்தோம்னா, அந்த எல்லாம் பெருந்தலைவர்கள்லாம் எப்படி இந்த
0: கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க,
2: சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறது இந்த பெரிய கிளாஸ்ல உணர்ந்தோம்.
0: நிச்சயமா,
2: பெரிய ஒரு 1000 அர்த்தங்கள் இருந்தது.
0: நிச்சயமா,
2: வளர வளர மெமரி எல்லாம் மறக்கவே முடியாது.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அந்நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக ஒரு செம்ம பாட்டு காத்துட்டு இருக்கு, கார்குழல் கடவையே கேட்டுட்டு வாங்க.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Welcome back to the studio. அஞ்சுமதி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளியா கிளா. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தென்றல். வயசுல செல்ல மெமரிஸ் வந்து எப்பவுமே மறக்கவே மறக்காது. குறிப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேல அப்பதான் நமக்கு வந்து நிறைய கப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நிறைய நாடகங்கள் நடக்கும், நிறைய டான்சஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இதுலலாம் கலந்துக்கிட்ட அந்த மெமரிஸ் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். எனக்கெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், நான் அப்படியே என்னோட 7th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன், 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா மேண்டிட்டரி ஸ்கூல் படிக்கும் போது சுதந்திர தினத்துக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கணும். அன்னைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி நீட்டா இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த டேவை நம்ம ஆரம்பிப்போம். நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷலான மெமரிஸ் இந்த நாட்கள்ல இருந்திருக்கு. அதே மாதிரி வளர வளர இந்த மாதிரியான விஷயங்கள், சாக்லேட்ஸ், இதெல்லாத்தையும் தாண்டி நமக்காக, நம்மளோட சுதந்திரத்துக்காக எத்தனை தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் மீறி கிடைச்ச இந்த சுதந்திரம் நமக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு வாட்டி

0: ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணும்போது நம்ம நிறைய வாட்டி அதை உணர்ந்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து வர போகிற காலர் யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: நல்லா இருக்கேன். நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம், திருவாரூர் மாவட்டம்.
0: ஓகே, சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
1: அது சின்ன பிள்ளையில கொடியேற்றம், அன்னைக்கு வந்து வேற எதுவுமே அந்த ஒன்னாவது படிக்கும் போதுதான் கொடியேற்றம், பள்ளிக்கூடத்துக்கு லீவு அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். ஆனா ஸ்கூலுக்கு அன்னைக்கு போனா முட்டாய் கொடுப்பாங்க,
0: பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
1: நமக்கு லீவ் விட்டுறாங்க, முட்டாய் கொடுப்பாங்க. ஆனா மருத்துவல முதல்ல நின்று இந்த கொடியை பிடி ஒரு மூங்கி கம்ப வச்சு பாத்தியாரெல்லாம் போனா நல்லா தயார் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க.
0: முதல் நாள் ப்ரிபரேஷனே ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும்
1: இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அதோட என்ன, ஆகஸ்ட் 15 என்ன, ஜனவரி 26 என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் மேடம் தெரியும். அதெல்லாம் அது ஒரு முன்னாடி இந்த பருவத்துல தெரியாத பருவத்துல எதுவுமே தெரியாது. ஸ்கூல் கொடியேற்றம் லீவு அதான் சொல்லுவாங்க,
0: அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் தெரியும் மேடம். அது ஒரு பெரிய கனா காலம் மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: பழச போன அந்த பண்பலைக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். இன்பலுக்கு டிஜி கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணன்.
2: இன்ன வரைக்கும் எனக்கு சுதந்திர நாளுக்கு நாளைக்கு இன்ன வரைக்கும் பேச தெரியாது.
0: ஓகே, இன்ன வரைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனாலும்
2: ஒரே நாள் மட்டும்தான்
0: நன்றி. எவ்வளோ விஷயங்கள் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட குட்டி குட்டியான மெமரிஸ்ல நம்ம எவ்வளோ சைல்டிஷா இருந்தோம் அப்படின்றத திரும்பி பார்க்கும்போது பத்தியா நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்குற வகையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு சுதந்திர தினமும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா இருக்கும். அன்னைக்கு அந்த டேல சில பேருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளா கூட இருக்கும். அந்த அதெல்லாம் கூட வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல்ல, என்னோட பிறந்த நாளை வந்து ஊரே கொண்டாடுது அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும். உங்களுக்காக ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கு. எஸ், நிலாயோ சாங் தான் வந்துட்டே இருக்கு. பைரவா மூவில இருந்து கேட்டுடலாம் வாங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மணி 40 நிமிஷம் ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. பூந்தென்றல் இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல கொண்டாடின சுதந்திர தின டேஸ்ல நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அழகழகான கலர்ஃபுல்லான கனவுகள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் நடந்த குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்பி போய் ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிமிஷமாக இந்த நிமிஷம் இருந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, பேசிடலாமா அவங்களோட? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க? வணக்கம்,
1: வணக்கம்,
0: நல்லா கேக்குது, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: சொல்லுங்க கணபதி.
1: சின்ன வயசுல இருக்கும்போது அது ஒரு கொடி, 2 கொடி வீட்டுக்குள்ள, ஒரு தெருவுல 4-5 பேர் கொடி கொடுப்பாங்க.

0: பறவை எல்லாம் ஊசி குத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க, 2 கோடி கொடுப்பாங்க. நானும் பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போனா கிச்சில் மிட்டாய் தான், சாக்லேட் எல்லாம் கிடையாது, கிச்சில் மிட்டாய் சூப்பரா இருக்கும். இப்ப அந்த கிடையாது, இப்ப சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சுகந்திர அந்த மாதிரி இப்போ கஷ்டம், நல்ல சந்தோஷமா இருந்தது.
1: ஓகே, நல்ல நல்ல மெமரி இல்லையா? ஓகே, நன்றி நன்றி. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுதந்திர தின டைம்லலாம் நிறைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஆகஸ்ட் 15th முன்னாடி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்னிங்கில் தான் பீரியட்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பீரியட்ஸுமே வந்து இந்த இந்த ரிஹர்சல், இந்த டான்ஸ்க்கு நான் அங்கே போகிறேன், எனக்கு ஸ்கிட் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் நான் அலைஞ்சி கிளாஸ் எல்லாம் ஜாலியாக வந்து கட்டடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்காவாசினா அந்த ஒரு வாரம் சுதந்திர தினத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரவுண்டில் தான் சுற்றிட்டுருப்போம். பிரமீடில் இருக்கிறோன்னோ, அதுக்கப்புறமா அந்த கேமில் இருக்கோம், இந்த கேமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பரப்புற பர பர பர அவ்வளோ நாள் வந்து கிளாஸில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தவங்க கூட சுதந்திர தினத்துக்காக அவ்வளோவா வந்து ப்ரிப்ரேஷனில் ஈடுபடுவாங்க. சச்ச மெமரிஸ் தான். ஒவ்வொன்றுமே இன்னைக்கு நினச்சி பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்குது. எஸ், நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி புரசேவாக்கம் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அது ஒரு ஜாலி டைம், நல்லா ஒரு மிட்டாய் கொடுத்து ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் கொடுத்து அது ஒரு அழகிய கனா காலம் அப்படின்னு செந்தில் கண்ணன் ஷோபா அவரும் சொல்லியிருக்காரு. வேலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லட்டு, ஒரு பென்சிலு, ஒரு ரப்பரு, ஒரு நோட்டு அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ விஷயங்கள் அப்போ கிடச்சிச்சு அப்படின்னு அவரோட மெமரியை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கூட நம்ம வந்து முதல் முதலாக கலந்துக்கிட்ட சுதந்திர தின நாளில் கலந்துக்கிட்ட நாடகங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ நம்ம பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்போம், இல்லைனா ஏதாவது ஏதாவது ஒரு குட்டி ரோல் பண்ணியிருப்போம், ஆனால் அதுவுமே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்ன காலகட்டங்கள் நம்ம கடந்து வந்தது அப்படியே இன்றைக்கி எப்போ நினச்சி பார்த்தாலுமே அது ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி நம்மளோட டீச்சர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா பார்த்திங்கன்னா அதில் நிஜமாக உட்காந்து தனியாக யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி இருந்தோம்ப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ப்பா, லாஸ்ட்டாக அதான் வந்து நிற்கும். ஸோ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாட்களை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப் அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அழகான தருணங்கள், அழகான நிமிடங்கள் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து நம்ம எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து அழகாக ஃபீல் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அப்படி சல்லுன்னு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் அவங்கள மறுபடியும் நான் எப்போ மீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே இந்த டே ஃபுல்லாக போயிரும்னு நினைக்கிறேன். எனிவே, இணைந்திருங்கள்.
2: Hello my fine listeners, welcome to Spice, the voice of hope, where we embrace the winds of change and celebrate the journey of self-discovery. I am your RJ and host Chetan, and today we are diving into the profound topic of change is inevitable, exploring the new you, from the ever-shifting landscapes of our personal lives to the dynamic realms of work and society. Change is a constant companion on our journey. So let's embark on this introspective adventure together and explore why embracing change is essential for our growth and evolution. Have you ever looked back at your old self and how you used to be? Ever thought of how you've changed as a person? I do it all the time. It keeps me grounded, makes me humble. I keep asking myself if I'm doing the right thing, and if not, then how can I make myself better? And yes, I know I don't sound modest when I say this, but it's true. I'm always looking forward to change, and not just in my behavior. I'm looking at how I can upskill myself. How can I learn something new? I look around me and see how the world is advancing. And I know that you and I will not be able to succeed if we don't upskill ourselves. So even that change is a welcome change, where I get to explore new avenues. Right now,

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: எஸ், பக்தி மாலையில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது.
3: ஓ

பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கே.வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

கோவை செங்குட்டுவன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்துட்ருக்குது. எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் மீரா திரைப்படத்திலிருந்து.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கண்ணதாசன் வரிகளில் கொண்டக்கூடிய வைத்தியநாதன் இசையில் திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. 6:19 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குன்மகே சமே காமாங்காமதாமாய மக்கிய.

வந்தா.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பி இராமல் உள்நாட்டு

0: உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 100 கிகாவாட் திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80th சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 4,77,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும்.

0: என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக்கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் ஆகஸ்ட் 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச நிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆறு மணி 40 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல என் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக யுகபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ராஜபாட்டை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: வெல்கம் டு தி கிளப்.

0: ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் வைரமுத்து வரிகளில் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் விருப்பம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். 6:55 ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 7 மணிக்கு திரைக்காணம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், மாலதி லக்ஷ்மண் பாடிய பாடல் சத்ரபதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம். எல்லாரும் கேட்க இருக்கிறது திரைகாணம் நிகழ்ச்சி. திரைகாணத்தில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக முத்து விஜயின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், கார்த்திக் அண்ட் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திரைக்கணம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக, பழனி பாரதி வரிகளில் சிற்பி இசையில் கிருஷ்ணராஜ் அண்ட் சுஜாதா பாடிய பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க

0: இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை

0: அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31 இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 உயிரிழந்தனர். அந்நாட்டின் புளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 ஆக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. புளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்றை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: Yes, who is it? Don.
2: 102.3 பாட்டுக்கு இந்த டான்
1: டான்

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு சுதந்திர தினம். நமது பாரத திருநாடு பன்முகம் கொண்ட நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு கொண்ட நாடு. பல மாநிலங்கள், சில யூனியன் பிரதேசங்கள், பல மொழிகள், பல இன மக்கள், பல்வேறு தட்பவெப்ப சூழ்நிலைகள் கொண்ட நமது பரந்து விரிந்த இந்திய திருநாடு ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அருமையான ஓர் உதாரணம். இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமக்கு பெருமையும் கூட. பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நமது கடமை பொறுப்பு. கடந்த பல்லாண்டுகளா இந்த நாடு நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கு, இன்னும் செய்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த நாட்டுக்கு நாம பொதுமக்களாகிய நாம தான் நிறைய செய்யணும். சிதம்பரம் ஐயா, நாடென்ன செய்தது நமக்குன்னு பாட்டு பாடக்கூடாது. நமது எல்லை புறங்களை பாதுகாக்கும் இராணுவத்தினரின் அர்ப்பணிப்பை போற்றனும் பாராட்டனும். நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறணும். அந்நிய தேசங்களின் ஆக்கிரமிப்பு, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல், இவை எல்லாவற்றிலும் இருந்து நமது நாட்டை நமது சொத்து போல பாதுகாப்பது நமது கடமை. இதோட நாம் வாழும் சூழலையும் பாதுகாக்கணும். நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஒரே நீரைத்தான் குடிக்கிறோம், ஒரே காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். ஆனால் வழியில எதை சேகரித்து நம்மில் உள்ளடக்கமாக அமைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய தன்மை வெளிப்படும். மண்ணில் போடப்பட்ட எல்லா விதைகளும் ஒரே மண்ணை தின்று ஒரே தண்ணீரை குடித்து வளர்கின்றன. ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்துக்கும் வேப்பமரம் கொடுக்கும் பழத்துக்கும் ருசியில நிறைய வேறுபாடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். நாம சேர்க்க வேண்டியது அற்புதம், அற்பத்தை அல்ல. அற்பம் என்னும் 6 குணங்கள், பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகியவை. அற்புதம் எனும் 6 குணங்கள் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு ஆகியவை. இவை அனைத்துக்கும் அடித்தளமாக உள்ள அன்பை புரிந்து கொண்டால் அற்பம் நம்முள் எட்டி

0: பார்க்காது. அற்புதம் நம்மை விட்டு விலகி போகாது. சிதம்பரம் ஐயா, தெளிவு பெறுவோம். நமது வீடு, நமது தெரு, நமது கிராமம், நமது பஞ்சாயத்து, நமது வட்டாரம், நமது மாவட்டம், நமது மாநிலம், நமது நாடுன்னு நமது பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். இன்று நடைபெறும் கிராம சபா கூட்டங்களில் கலந்துக்குவோம். மனிதனாக வாழ்வோம். மனித குணத்தோடு இருப்போம். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி. ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தெரிவிப்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: உறவிதுவோ.
1: 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பா விஜய் வரிகளில் பரணி இசையில் உன்னிகிருஷ்ணன் அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, தரம் நம்பிக்கை.
1: Yes, who is it?
2: Don.
3: Don. 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.
2: டான்.

ராஜ்குமார் இசையில் எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டீங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FML. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமி பாடிய பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஓகே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். உங்களுக்காக நிறைவு பாடல் காத்திட்டிருக்கு. பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில் அவள் வருவாள திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி வந்து உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்

0: இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிகிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கலை. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல, குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போது அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: நீர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். நிகழ்ச்சியை வழங்கியவர் தென்கட்சி
2: கோஸ்வாமிநாதன். புள்ளி மூணு பாட்டுக்கு இதான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. எனக்குள் நான் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. தரம் நம்பிக்கை.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான்.
4: கடந்த 2 வாரங்களாக திரைப்பட நடிகர் சார்லி அவர்களின் சுவாரஸ்யமான வாழ்க்கை மற்றும் கலை பயண அனுபவங்களை கேட்டு ரசித்தோம். இந்த வாரமும் அந்த இனிமையான பயணம் தொடர்கிறது. நிறைவு பகுதியாக
5: சார், கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதர்களுடைய ஆரம்ப கட்டம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நாள் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கல்வி எல்லாமே எந்த துறையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கற்றல் அப்படிங்கிறதும் தேடல் அப்படிங்கிறதும் தொடர் பயணமாக இருக்கும். நீங்கள் வந்து கலைத்துறையில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும் போது அந்த BSC-யோட வெளியில் வந்தீங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு PhD அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த கலைப்பயணம், கல்வி பயணம், இந்த ஊக்கம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அது எப்படி நீங்க இவ்வளோ காலமும் தொடர்ந்து அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
6: நான் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரொஃபஷனலாக சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை நானே புதுப்பிச்சுக்கிறதுக்கும், நான் கரெக்டாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு என்னை நானே செக்அப் பண்ணிக்கிறதுக்கு, சுய பரிசோதனைக்கெல்லாம் கல்வி ஒரு பெரிய பிரமாதமான ஒரு விஷயம்.

0: சும்மா எதேச்சியாக ஒரு புக் எடுத்து படித்தேன், அன்னை அரவிந்தருடைய கோட்பாடுகள் பற்றிய புத்தகங்கள். அதில் ஒரு வார்த்தை தவ திரு கர்மயோகி எழுதியிருந்தாங்க, அது சிந்தசிஸ் ஆஃப் யோகா, பகவான் ஸ்ரீ அரவிந்தோடைய இது. அரவிந்தர் வந்து யாருன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை பரிபூர்ணமாக ஈடுபடுத்தி கொண்டு பின்னர் ஆன்மீகவாதியாக மாறி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறியவர். த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு அவர் ஆய்ந்து கண்டுபிடித்து அதை வழிமுறைப்படுத்தினார். அந்த புக்கில் ஒரு லைன் இருந்ததுமா, அது என்ன மேலும் படிக்கணும்னு தோணுச்சு.
1: ஓகே.
0: ஜாதகத்தில் இல்லாத நல்லது நடக்கும், இருக்கும் நல்லது மிக சிறப்பாக நடக்கும். எப்போ, எப்பொழுதென்றால் உங்களை நீங்கள் சரணாகதி செய்கின்ற பொழுது, இறைவனிடம் நீ சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது, உன் அகந்தை கரைகின்ற பொழுது இவைகள்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தானே முடித்தோம், அதுக்கப்புறம் தாண்டவே இல்லையே, ஒருவேளை இதை படித்தா என்ன, நமக்கு படிக்கணும் போல ஒரு ஆசை வருதே, சரி நம்ம என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சும்மா கேஷுவலாக நண்பர்களெல்லாம் அரட்டை அடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் ஒருத்தங்க பேச சொன்னாங்க. ஒரு வெளிநாட்டு இதுக்கு போயிருந்தேன் கலை நிகழ்ச்சிக்கு, அப்போ ஸ்டேஜில் பேசினேன். அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ரசிகர் பெருமக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, சார் நீங்கள் பிரமாதமாக பேசுகிறீங்க சார், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏயா சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்டது அடுத்து நான் எம்ஏ படிக்கணும் அப்படின்னு உணர்த்துற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு
1: தோணுது,
0: அதுக்காக எம்ஏ எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன். அதோட நிறுத்தியிருக்கணும். சும்மா இல்லாமல் இந்த தமிழ் நகைச்சுவை நடிகர்களுடைய கஷ்டங்கள், அவங்க செய்த போராட்டங்கள், இதுகளை எல்லாம் சீனியர்ஸ்ட நான் அடிக்கடி கேட்டு பகிர்ந்துக்கிடுவேன். சரி இதை கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ, ஒரு நாள் மணமகளே வா அப்படிங்கிற படப்பிடிப்புல அண்ணன் பஞ்சோர நாச்சலன் என்னை கூப்பிட்டார். சார்லி, தூர்தர்ஷன்ல என்னுடைய நண்பர் ஒர்க் பண்றாரு, அவரு வி கே ராமசாமியை வைத்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வி கே ராமசாமி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாரு, சரியான கேள்விகள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. சார்லியை கூட்டு வர சொல்லுங்க, அவன் தான் நல்லா கேட்பான். மூத்த கலைஞர்கள்ட்ட எப்படி எப்படியெல்லாம் உரையாடணும், எதை சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்காக வெஹிக்கிள் இருந்து கூப்பிட்டு போனாங்க. நான் போய் அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுமா, மொத்தமே மிக செலக்டடாக தான் கூப்பிடுவேன். எப்படின்னா என்னுடைய அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவேன். சிந்தனையாளர், ஃபிலாசபர், அஸ்ட்ராலஜர், இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லாவிட்டாலும் நிறைய பேருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்புங்கள் நாராயணன் ஒன்று, அவரை நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்புறம் இந்திய சினிமாவின் இமயம், தமிழ் சினிமாவின் இதயம், நடிகர் திலகத்தை நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அதுக்கடுத்து எழுத்து சித்தர் ஏஎல் நாராயணனை அப்பான்னு கூப்பிடுவேன். நகைச்சுவை சக்கரவர்த்தி, 7-8 தலைமுறைகளையும் தாண்டி சினிமாவில் சாதனித்த மிகப்பெரிய கலைஞன் அகில இந்திய ரீதியில், வி கே ராமசாமி, அவர்களை நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன், இன்டர்வியூக்காக நான் எடுக்கிறதுக்கு உள்ளே போனேன். சார்லி இப்படி இப்படி சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் அப்படி வெளியில் காரிடாரில் நடக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் நடந்து அவர் கூப்பிட்டு வந்தேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், சார்லி நிறைய நகைச்சுவை கலைஞர்களை பற்றி நீ பதிவு பண்ணணுவியா, அது எதுக்குப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, காளியன் ரத்னம் எப்படி இருந்தார், என்ன செஞ்சார், எப்படி கிராமிய கலைகள் எல்லாம் அத்தாரிட்டியாக இருந்தார், வசனமே இல்லாமல் எங்கே போனீங்க அப்படின்னு இது ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட கொடுத்தா இதே இதை என்னங்க சொல்கிறாரு, எங்கே போனீங்கன்னு கேட்குறாருங்க. ஸோ இதையெல்லாமே ஒரு நகைச்சுவையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை மன்னன். ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ உள்ள சமீபத்திய காமெடிகள் வரைக்கும் உனக்கு எல்லாருமே நெருக்கமாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இதில் இருக்கிறதுனால நீ அதை பதிவு
1: அந்த காலகட்டம்
0: அப்படின்னு சொன்னார். அந்த சொன்ன விதம் வந்து எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. 1937-67 வரைக்கும் நகைச்சுவை கலைஞர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு டெசர்டேஷனோட ஐ கம்ப்ளீட்டட் மை எம்ஃபில், முடிச்சிட்டு அதோட விட்டுருக்கணும், எனக்கு ஹானரரியாக டாக்டரேட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூரில். நான் உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போது ஆஸ் அன் ஆக்டர், திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கும் நாடகத்தில் நடிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதே கேள்விக்குரிய பதிலை நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் ஆக்ட் பண்ணும்பொழுது சொல்லியிருக்கிறேன். நாடக மேதை ராமானுஜத்துடைய இயக்கத்தில் பியர் ஜண்ட் அப்படிங்கிற நாடகத்தில் நான் ஹீரோவை ஆக்ட் பண்ணேன். அப்போ நான் டெல்லியிலே வச்சு இதை சொன்னேன். அதற்கு முன்பாக இந்த பாராட்டு விழா இருந்ததுனால நான் சொன்னேன், ஆஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல். ஸோ இதுதான் வித்தியாசம் அப்படின்னு அந்த பெரியவங்கள்லாம் சொன்னாங்க.

0: நாங்கள் உங்களுக்கு ஹானரரியாக கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் டாக்டரேட்டு. ஏன் சார் அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராகவே ஒர்க் பண்ணுங்கள், இதில் பண்ணி ஒரு 3 ஆண்டுகள் ஆய்வு மாணவராக இருந்து செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டி உதவி செய்தது முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் திருமலை ஐயா.
1: சரிங்க.
0: தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அதுக்கு அடுத்து டாக்டர் விசி ஜி பாலசுப்ரமணியம். ஜி பாலசுப்ரமணியம் ஐயா தான் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ், அவர் தான் இருந்தார். ஸோ இந்த 2 துணைவேந்தர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னை முழுக்க முழுக்க ரெடி பண்ணி. நீ ஆய்வு மாணவனாகவும் நிறைய நடிகர்களுடைய குரலாகவும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழு சப்போர்ட் பண்ணி பண்ணது வந்து என்னுடைய துறை தலைவர் மிகப்பெரிய நாடக மேதை டாக்டர் ரவீந்திரன். ஸோ அவர்கிட்ட தான் நான் ஆய்வு மாணவராக இருந்து 3 ஆண்டுகள் பண்ணேன். ரெகுலர் முழு நேர ஆய்வு மாணவன் தொழில்முறை கலைஞனாகவும் இருக்கிறதுனால யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் கேவ் த பெர்மிஷன் டு மீ. ஸோ இந்தியாவிலேயே முதல் முதல்ல மொழிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு நடிகரால் துவக்கி வைக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அன்னைக்கு அந்த நடிகர் முதலமைச்சராக இருந்தார் தலைவர் MGR அவர்கள். ஸோ அவரால் துவக்கி வைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டம் பெற்றது மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்படித்தான் கல்வி பயணமும் கலை பயணமும் எனக்கு ஒன்றோட ஒன்றாக கலந்து வந்ததுமா.
1: ஓகே சார்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: கேட்க போறேன் டக்கு, எனக்கு ஒரு ஜோக் சொல்லணும்.
2: உடனடியா ஜோக்கா?
1: ஆமா.
2: ஓகே.
1: ஏன்னா உங்களை வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தது அதுதான்.
2: ஓகே. இப்ப வரும்போது பக்கத்து ஏரியால ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஹவுஸ் ஓனரும் டெனண்டும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி.
2: ஏப்பா, 1st பிறந்தா கரெக்டா வாடகை கொடுக்கணும் தெரியாதா அப்படின்னாரு ஹவுஸ் ஓனர். டெனண்ட் பதில் சொல்றான், சாரி சார், நான் 10th பிறந்தவன்.
1: 1st பிறந்தவங்க தானே வாடகை கொடுக்கணும், 10th பிறந்தவங்க ஏன் கொடுக்கணும்? இது நல்லா இருக்குது. அதான் உங்கள்ட்ட அந்த இன்ஸ்டன்ட் ஜோக் கேட்டோன்னு இன்ஸ்டன்டா சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. நகைச்சுவை. நம்ம எப்படிப்பட்ட கடினமான நேரமாக இருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும், அதை அந்த இடத்துலேருந்து அதை பிரேக் பண்ணி நம்மளை கொண்டு போய் ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வைக்கிறது கண்டிப்பாக நகைச்சுவை தான். நகைச்சுவை மன்றங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும்ல சார், அதுலலாம் நீங்கள் எப்படி அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க?
2: இன்டர்நேஷனல் ஹியூமர் கிளப் அப்படிங்கிறது வந்து, அதாவது நகைச்சுவை மன்றங்கள் எல்லா ஊர்லேயும் இப்போ இருக்கு. சிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
1: கண்டிப்பா.
2: முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பல பல கடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறுத்திடுவானுங்க. இப்போ எல்லாருமே சிரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க. அதனாலதான் என்னுடைய PhD தலைப்பே தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவையை நான் எடுத்துக்கிட்டது. இதுக்கு இடையில திடீர்னு ஒரு போன், சாகித்ய அகாடமிலிருந்து பேசுறேன் சார், நீங்க ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணணும் அப்படின்னாங்க. சார், நீங்க தப்பா ஏதோ பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு மியூசிக் அகாடமி தான் தெரியும், சாகித்ய அகாடமி எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வந்து சினிமா நடிகர் சார் அப்படின்னேன். இல்லை சார், கவிஞர் மீனாட்சி ஆரோவில்ல உங்க பேரை சஜஸ்ட் பண்ணி இவர்கிட்ட ஆய்வு கட்டுரையை கேளுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட பேசினேன், மீனாட்சி அம்மாட்ட பேசினேன், அம்மா உங்க கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ஒரு பொம்பளை பாரதி மாதிரி, ஸோ ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, பெண்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய உன்னதமான கவிதைகள்லாம் நீங்க எழுதியிருக்கிறீங்க, நான் வாசிச்சிருக்கிறேன், ஏன் பேரை எதுக்காகமா சொன்னீங்க அப்படின்னா, சார்லி, தாகூருடைய 150th ஆண்டு விழா. நிறைய பேருக்கு தாகூர்னா நம்ம தேசிய கீதம் எழுதினாருன்னு தான் தெரியும். அவரை பற்றி ஒரு நடிகனுடைய பார்வையில் நீங்க சொல்லணுங்கிறதா உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம். நான் தான் இந்த தலைப்பும் கொடுத்தேன், இம்பாக்ட் ஆஃப் தாகூர்ஸ் பிளே இன் மாடர்ன் தமிழ் தியேட்டர், நவீன தமிழ் நாடகங்களில் தாகூருடைய நாடகங்களின் தாக்கம் அப்படிங்கறதான் தலைப்பு. நிறைய பேருக்கு என்னுடைய ஆய்வு கட்டுரை என்ன சொல்லணும் அப்படின்னா, தாகூர் கவிஞர் மட்டுமல்ல, தாகூர் ஒரு நாடகக்காரரும் கூட. அவர் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு, சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு, நகைச்சுவை கதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. உலகத்திலேயே 2 தேசிய கீதம் கொடுத்த ஒரே கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர். அதாவது அவ்வளவு பெரிய கவிஞர், நிறைய இதெல்லாம் எழுதியிருக்காங்க, இலக்கிய கர்த்தா எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவர் தன்னுடைய கேரியர்ல மிக ஆரம்பத்தில் 16th அவருடைய ஒரு படைப்பாளியாக எப்படி வெளியே காட்டிக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாடக நடிகராக. அவர் எழுதின நாடகம் வந்து கீச்கவத் அப்படின்னா கீசகவதம் அப்படிங்கிற வங்காள மொழியில அவர் போட்ட நாடகம். அதுல தன்னை ஒரு நடிகராக காட்டி வெளியே வர்றாரு. அப்புறம் இருட்டரை வேந்தன் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்கு. இருட்டில் ஒரு கிங் இருப்பாரு, ஸோ ஒரு குரல் மட்டும் வெளியிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்.

0: அந்த மன்னர் ஆக்ட் பண்ணார். இட்ஸ் அ மோனோ ஆக்டிங் ஓவர்லேப்டு வித் ஆடியோ, நிறைய டைலாக் எல்லாம் போட்டு போட்டு பேசுவாங்க. இந்த நாடகத்தை ஜெர்மனியில் தாகூரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த தாகூர் ஆக்ட் பண்ண நாடகத்தை பெரிய வரவேற்பு இருந்தது. அதாவது தன்னைத்தானே இருட்டுக்குள் சுருக்கி கொண்ட ஒரு மன்னன் உலகத்தை எப்படி பார்க்கிறான், அவனுடைய பார்வையில் உலகம் அவனை எப்படி இனம் கண்டுகொள்கிறது, இந்த மாதிரிலாம் வருது அதில். இந்த நாடகத்தை பற்றிய முதல் பதிவு முதல் முதல்ல தமிழில் கொண்டு வந்தது தாகூருடைய நண்பர் புரட்சி கவி சுப்பிரமணிய பாரதியார். தன்னுடைய சுதேசமித்திரன் நாளிதழில் இதை கொண்டு வராங்க.
1: ஒரு அரிய தகவல்.
0: இந்த மாதிரி இப்படித்தான் எனக்கு சாகித்ய அகாடமியோட கனெக்ட்
1: ஆயிடுச்சு. பாரதியார், ரவீந்திரநாத் தாகூர், அதாவது காலம் உங்க காலத்துக்கும் அவங்க எண்ணற்ற ஆண்டுகள் முன்னோடி. அதுல இருந்து அந்த தாக்கம் எங்கிருந்து, எப்படி ஒரு கலைஞன் வந்து எங்கேயும் உயிர் வாழ்கிறான், அவன் உணர்வுகள் வாழ்கின்றது அப்படிங்கிறது இதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆண்டுகள் கடந்து இன்னைய வரைக்கும் அது உங்க கூட அதை டிராவல் பண்ணி இப்போ எங்களுக்கும் அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது பரவிட்டு இருக்கு. அது உங்க மூலமாக கேட்பதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அரிய தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா பாரதியார் இவங்கெல்லாம் வந்து இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டஃப். அவங்க
0: இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு என்ன சிறப்பு, நாம குறிப்பிட்ட சாரர் மட்டும் போராடி பெற்றதல்ல இந்த சுதந்திரம்.
1: கண்டிப்பாக
0: எல்லாருமே போராடி இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களால் மட்டுமே நடத்தப்பட்டது அப்படி கிடையாது. நாடக நடிகர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க. விஸ்வநாத தாஸிலிருந்து மிகப்பெரிய தமிழ் நாடக கலைஞர் கே பி சுந்தராம்பாள், எஸ் ஜி கிட்டப்பா, இந்த மாதிரி பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாமே வந்து சுதந்திர போராட்டத்தினால தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். கந்தர்வகான குரலோன் எஸ் ஜி கிட்டப்பா இன்று மேடையில் மகாத்மா காந்தி பற்றிய பாடல்களை பாடுவார் அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணி அவர் நாடகத்துக்கு இடையில இந்த சுதந்திர போராட்ட பாட்டெல்லாம் பாடுவார். அவரை போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் நாடகம் போடுறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, உள்ளே போய் இந்தியா சுதந்திரமாகணுங்கிறத பற்றி பாடிக்கிட்டு இருக்கிற அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் தான் லாயர், பிரிட்டிஷ்காரர் தான் ஜட்ஜி, கோர்ட்டில் தீவிரமாக கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஜி கிட்டப்பா படித்த மிகப்பெரிய ஒரு மேதை, ஒரு நாடக நடிகராக இருக்கார். என்னையா ரொம்ப மட்டமான தொழில் பண்றியா மேனி,
1: ஒரு கலைஞரை பார்த்து
0: அப்படின்னு எஸ்ஜி கிட்டப்பாட்ட பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் கேட்கிறார். த சீப்பஸ்ட் ஒர்க் ஜாப் விச் யூ ஆர் டூயிங் அஸ் அன் ஆக்டர், அதாவது நடிகன் என்பது ஒரு இழிவான தொழில், அந்த தொழில் தானே நீ பண்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இல்ல சார், நான் ஆக்டரா இருக்கிறேன். அதான் நான் இழிவான தொழில் சொல்றதும் ஆக்டருங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சபையில நடுவுல
1: அவமானப்படுத்துறார்.
0: சார், அவரை இதை விட ரொம்ப இழிவான தொழில் பண்றார் அப்படின்னார். தெரு கூத்தாடியா இருக்காரா அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் ஆங்கிலத்துல கேக்குறார். வக்கீல் இல்ல சார், வக்கீலா இருக்கார் அப்படின்னார்.
1: அவங்க தந்தை வக்கீலா?
0: ஆமா, எஸ் டி கிட்டப்பாவுடைய தந்தை வக்கீல், வழக்கறிஞர். சோ அப்படி சமயோசிதமாகவும் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஆகுதி மாதிரி கொடுத்துக்கிட்ட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 1981 நினைக்கிறேன் நூற்றாண்டு விழா மண்டபத்தில், 80-81 சென்னையில் திரைப்பட விழா நடந்துச்சு. எல்லா 50வது பொன் விழா ஆண்டுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டாடியது. நான் அப்போ பார்வையாளர், நான் அப்போ சினிமா நடிகன் கிடையாது, நாடக கலைஞன். அப்போ ஒரு பெரியவர்கிட்ட போய் நான் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டேன். அவர் யாருன்னா மிகப்பெரிய நகைச்சுவை சக்கரவர்த்தி சாரங்கபாணி ஐயா. அவரை பற்றிய ஒரு பதிவு இருக்குது, கேட்டா அலறி அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்டேன் நான். அவர் என்ன 1939-40 வாக்கில் உள்ள பதிவில் அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு. ஐயா, காமெடி நடிகர் சாரங்கபாணி சொன்னேன் அப்படின்னு போடாதீங்க, காந்தி பக்தன் சாரங்கபாணி சொன்னேன்னு போடுங்க அப்படி சொல்லியிருக்கார். அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் எத்தனையோ கலைஞர்கள் அதுல ஈடுபடுத்தி இருக்காங்க. நாம் பார்த்து வியந்து ஒரு பெரிய நகைச்சுவையை அறிஞராக பார்த்துருந்த சக்கரவர்த்தியாக பார்த்த ஒரு வி கே ராமசாமி அவர்கள் கடைசி வரைக்கும் கதராடை தான் போடுவார்.
1: ஓ,
0: கதர் பட்டு கதர் ஜிப்பா அந்த மாதிரி தான் போடுவார் அவர். அந்த கம்பீரமே பிரமாதமா இருக்குங்க.
1: அந்த தேசப்பற்ற
0: நடிகர் திலகம் கதர் தான் போடுவார் அவர். நடிகர் திலகம் பேசி முடிக்கும் பொழுது ஜெய் ஹிந்த் அப்படி சொல்லி தான் முடிப்பார். எல்லாருமே இந்த தேசத்தை நேசித்த கலைஞர்கள் எவ்வளவோ பேர் தமிழ்ல இருக்கிறாங்க, இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்ரிவன் லவ்ஸ் அவர் மதர்லாண்ட்ல.

கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. ஏழைய

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 10:05 பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: எனக்குள் நான் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ, தரம் நம்பிக்கை.
5: எண்ணற்ற கலைஞர்கள் இருந்தாலும் இந்த நகைச்சுவை கலைஞனுக்கு முதல் முதல்ல நகைச்சுவை கலைஞன் வந்து இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு முதல்ல இலக்கணம் வகுத்தது யாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமான ஒரு சிறப்பான வாழ்க்கை. வறுமை கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். கடைசியா அந்த டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் ஆடுறாங்கல்ல, டென்னிஸ் கோர்ட்ல அங்க பந்து வந்து வெளியே வந்து விழும்ல, அது எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஓரானாவோ அரையானாவோ கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு. அதான் அந்த பையனுடைய கூலி, அதான் அவனுடைய உணவு. கடைசியில அந்த டென்னிஸ் கிளப்புடைய பேரு அந்த பையனுடைய பேர்ல வந்தது. அவர் தான் கலைவாணர் NS கிருஷ்ணன்.
6: சூப்பர் சார்.
5: கலைவாணருங்கிற பேரை எப்பொழுதெல்லாம் ஒரு இடத்தில் உச்சரிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கலை கொண்டாடப்படும். அதான் கலைவாணருடைய சிறப்பு. கலைவாணர்கிட்ட மிகப்பெரிய பண்பு என்னன்னா, நகைச்சுவையில் அடக்கமாக இருப்பதும் பணிவாக இருப்பதும் பெரிய ஒரு தெய்வாம்சமான பண்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. பச்சைபாஸ் கல்லூரியில் ஒரு பாராட்டு விழா, தென்னிந்தியாவினுடைய சார்லி சாப்ளின் கலைவாணர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறாங்க. கலைவாணர் ரொம்ப அடக்கமாக சொன்னார், தயவுசெய்து மிகப்பெரிய மேதை சார்லி சாப்ளின் அவரோட என்னை ஒப்பிடாதீங்க, சார்லி சாப்ளினை 100 ஆக்கினால் அதில் 1 கூட இந்த NS கிருஷ்ணன் ஈடாக மாட்டான் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசினார்.
6: எத்தனை ஒரு தன்னடக்கம் இல்லையா,
5: மிகப்பெரிய தன்னடக்கம். இந்த அடக்கம் என்ற பண்பு இருக்கலாமா, இந்த பண்பு காலத்தையெல்லாம் வென்ற கலைஞனாக கலைவாணரை காட்டுகிறது.
6: காலம் கடந்தும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாத நடிகர்கள் இல்ல, திரைக்கலைஞர்கள் இல்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம்.
5: அதனால நான் என்னுடைய ஆய்வுல வந்து கலைவாணருக்கு தனி சாப்டரே போட்டு மற்ற இடங்கள்ல இருந்து கலைவாணர் எப்படியெல்லாம் மாறுபட்டார் அப்படின்னு கலைவாணருக்கு தனியா நான் ஒரு கட்டுரை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அந்த கட்டுரை வந்து மிக முக்கியமான கட்டுரை. நான் அதுக்காக மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் நேரில் போய் பேட்டி கண்டு, கலைவாணரோடு பயணித்தவர்களை பேட்டி கண்டு நான் அதை பதிவு பண்ணேன். ஒரு நாள் எனக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கலைவாணர் விருது கொடுத்தாங்க. நான் மற்றற்ற மகிழ்ச்சி, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு சாதனை. எனக்கு முதல்ல ஒரு ஃபோன் வந்ததுமா, எனக்கு தம்பி அண்ணா இருந்திருந்தாருன்னா நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் அண்ணான்னு சொல்றது வந்து எங்க அண்ணன் கலைவாணரை சொல்றேன், அவருடைய பேர்ல ஒரு விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, காலங்காலமும் நாங்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அண்ணா நீங்க யாருன்னா, இது நானு. அப்போ அவர் சொல்றாரு, வில்லிசை சக்கரவர்த்தி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர் சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட பேசுகின்ற பொழுது கலைவாணரை பற்றிய அரிய பெரிய தகவல்கள், அப்புறம் கலைவாணருடைய புதல்வர் NSK நல்லதம்பி அண்ணன் அவங்ககிட்ட நான் இன்னும் நட்போட அவங்களுடைய ஆசிரியர்களோடு இருக்கிறேன். ஸோ அவங்க சில அரிய பெரிய தகவல்கள், ஸோ அது எல்லாமே ஆய்வில் நான் தனியாக கொண்டு வந்து கொள்கையை மீறிய மனோதர்மம் அப்படின்னு தனி கட்டுரையே

0: சந்திரபாபு அவர்கள்.
1: ஒரு நகைச்சுவை கலைஞனுடைய பெரிய போற்றத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன அமராவதி அப்படிங்கிற படத்துடைய இயக்குனர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர், இயக்குனர், படைப்பாளி பி எஸ் ராமையா. அவர் தான் சந்திரபாபுங்கிற ஒரு பெரிய ஒரு மேதையை அறிமுகப்படுத்தினார் தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை கலைஞனாக. அவர் தான் சேவா ஸ்டேஜில் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன், தன்னுடைய வசனத்தை தாண்டி எதுவும் சொல்லக்கூடாது. சேவா ஸ்டேஜ் கலைஞர்கள் எல்லாருமே இலக்கியம் அது எல்லாமே ரொம்ப தரவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞர்கள். எஸ் என் லக்ஷ்மி அம்மா, காந்திமதி அக்கா, பாரதியாருடைய அந்த பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் மேடையில் போட்டது. அதனால தான் எஸ் வி சகஸ்ரநாமம் ஐயாவுக்கு பாரதி கலைஞன் அப்படின்னு தோழர் ஜீவானந்தம் பட்டம் கொடுத்தார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டிராமா ட்ரூப்பு. அதில் ஏ வீரப்பன் தான் நகைச்சுவை கலைஞர்.
0: அதுலேயும்
1: அதில் ஆமாம், இவராக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பி எஸ் ராமையா கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கார், என்னையா நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடையில் அப்படி இப்படின்னு. இப்போ எஸ் வி சகஸ்ரநாமம் ஒன்று பதிவு பண்ணியிருக்கார். அப்படி சொல்லாதீங்க, யாரும் வீரப்பனை மட்டும் ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் நம்ம குழுவில் ஒரு கலைவாணர்
0: ஓ
1: அப்படின்னு பாராட்டியிருக்கார். இதை யார் பதிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரூப்பில் உள்ள நாடக கலைஞர் துரான் என்னுடைய நண்பர், அவர் சொன்னார், ஓஹோ அப்போ எப்படியெல்லாம் ஒரு கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான், எப்படியெல்லாம் மக்கள் அதை மறக்கிறார்கள், அதை நினைவுபடுத்த வேண்டியது பெரிய ஒரு பொறுப்பு பொது ஊடகங்களுக்கு இருக்கு
0: இருக்கின்ற
1: அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணமா.
0: நன்றி சார், உங்கள் ஆய்வுக்கும் இந்த தகவலுக்கும் மிக்க நன்றி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: சினிமாவும் முன்பை விட நிறைய உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அதுல இருக்குது. நீங்க இதை எப்படி அணுகிறீங்க, உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா?
2: முன்னாடி நம்ம கிராமத்துல இது தெருக்கூத்து அப்படின்னு இருந்த ஒரு பீரியட் இருந்தது. அப்புறம் எல்லா கலைஞர்களும் ஒன்றா சேர்ந்து நாடகங்கள் போடுறது, ஒரு அஞ்சாறு ஊர்க்காரங்க சேர்ந்து போடுறது, அப்புறம் நம்ம மாநிலத்துக்குள்ளே போடுறது, அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா மொழியும் ஒரு இடத்துல சங்கமிக்கிறது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திடீர்னு ஒரு நாள் உலக நாடக மேதை ஐயா ராமானுஜம் ஐயா என்னை கூப்பிட்டாங்க. சார்லி, நான் உங்களை ஹீரோவாக வச்சு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறேன், இந்த தலைப்பில் தான் நாடகம் போடணும் அப்படின்னு எனக்கு பணிக்கப்பட்டிருக்கு, அதனால நான் செய்கிறேன். அது என்ன அந்த நாடகம் அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய நாடக மேதை இப்சன், பெர்னார்ட் ஷாவுடைய முந்தைய காலகட்டம், ஆண்டன் ஜெகோவுடைய பிந்தைய காலகட்டம் அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். இப்சனுடைய நாடகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொம்மை வீடு இந்த மாதிரி அவருடைய நாடகங்கள் வந்து நிறைய கல்லூரியில் படிக்கும் பொழுதெல்லாம் நிறைய பேருக்கு வைக்கப்பட்டது. அந்த நான் டீட்டெயில் அந்த பாடப்பிரிவில் எல்லாம் இருக்கும். மிகப்பெரிய நாடக மேதை. எல்லா நாடகமும் ஒரே நடையில் தான் எழுதியிருப்பார். ஒரே ஒரு நாடகம் மட்டும் கவிதையில் எழுதினார். அது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. அந்த நாடகத்துடைய பேர் பியர் ஜண்ட். ஸோ நார்வே பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆஸ்லோ யூனிவர்சிட்டி அங்கே உள்ள அந்த மொழியில், டச்சு மொழியில் அந்த கலைஞர்கள் அவர் எழுதின அந்த நாடகத்தை போட்டாங்க. ரங் கலா மகோத்சவ் அப்படின்னு டெல்லியில் நாடக விழா நடந்தது. அந்த நாட்டு கலைஞர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில், நியூ டெல்லி. சங்கீத நாடக அகாடமி வந்து அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. அந்த நாடகம் முடிந்த மறுதினம் அதே நாடகத்தை ஹிந்தியில் போட்டாங்க. அதுக்கு அடுத்து மராட்டியில் அதே நாடகத்தை போட்டாங்க. நடித்தது பேர்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஹிந்தியில் ஆக்ட் பண்ணது வந்து அனுபம் கேர், மராட்டியில் நடித்தது நசுருதீன் ஷா. ஸோ இப்படி தெலுங்கு நம்ம மத்திய பல்கலைக்கழகம் ஹைதராபாத்லேருந்து அவங்க போட்டாங்க நாடகத்துறையிலேருந்து, கேரளாவிலேருந்து அவங்க சங்கீத நாடக அகாடமியிலேருந்து மலையாளத்தில் போட்டாங்க. ஒரே நாடகம் தான், வேறு வேறு மொழியில் ஒரே மேடையில் செய்யப்பட்டது. நிறைவு நாள் அன்னைக்கு சார்லி நடிக்கும் பியர் ஜென்ட், தமிழில் ஆக்ட் பண்ண, இயக்கம் வந்து ராமானுஜம் ஐயா. அந்த நாடகத்துடைய தலைப்பு வந்து பெத்தன்ன சாமியின் தாலாட்டு. பிரமாதமான நாடகம் அது, ரொம்ப டஃப் டு டூ ஆன் ஸ்டேஜ். அது பண்ணோம். இது எதுக்காக சொல்ல வந்த அப்படின்னா, முன்னாடி ஒரு பிரிவு மட்டும்தான், அவங்க ஊருக்குள்ள மட்டும்தான் இருந்த ஒரு கலையை உலக அரங்கத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் வேறு வேறு மொழியில ஒரே இதை நம்ம தொட முடியும்னு காட்டின ஒரு நாடகத்துடைய தன்மை. இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஏன் நம்ம தமிழ் படம் உலக அரங்கத்துக்கு

0: வெற்றி படங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. நான் இப்ப அந்த முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கிறேன்.
1: உலக அரங்கிற்கு கொண்டு போயிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு
0: எப்படின்னா ஒரு நாள்ல ஒரு சில மாதங்கள்ல முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்கள் அதுவாகவே அமையும். அதுக்காக நானு அந்த பயணத்துலதான் இப்ப இருக்கிறேன்.
1: நன்றி சார். இது வந்து எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு பிளாட்ஃபார்மாக கூட இது இருக்கும் இல்லையா?
0: ஆமா. நீங்க எப்படி சார் ஹிந்தி ஃப்ளூயண்டா பேசுறீங்க அப்படின்னா, அபி அப்கே சாமினே அமரா கலாகார் அப்படின்னு சொல்லி நான் மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, INB மினிஸ்ட்ரியில் நான் சாங் அண்ட் ட்ராமடிஷனில் ஒர்க் பண்ணும் பொழுது, நான் அந்த வெவ்வேறு மொழிகளில் இருந்துகிட்டதுனால மொழி என்பது ஒரு கலைஞனுக்கு தடையல்ல. நீங்கள்ட முன்பாயிட்டு அடுத்ததாகி அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதும் பர்ஃபார்ம் பண்ணுறதும் வேறு வேறு லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணுறதும் எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் முடியும். என்னன்னா மொழி என்பது கலைஞனை ஒரு எல்லைக்குள் அடைக்காது. நீங்க வேற ஒரு பாஷை கத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒரு ஜென்மம் எடுத்தது மாதிரி
1: ஒரு உணர்வு பூர்வமானதா இருக்கும்ல. நம்ம மொழி அப்படிங்கிற போது ஒரு ஆளுமையும் நமக்கு வந்து
0: கிடைக்கும். வேற ஒரு மொழி அப்படிங்கும் பொழுது ஆளுமை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நீங்க அதற்குள்ள உள்ள ஜீவனோட போய் பாத்தீங்கன்னா அது எளிது. மத்தவங்க வேற மொழி பேசுறதுக்குமா ஒரு நடிகன் வேறு ஒரு மொழி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் வந்து இப்ப ஒரு ஆங்கில திரைப்படமும் கமிட் ஆயிருக்கிறேன். அதில் ஆங்கிலத்தில் பேச போகிறேன்னா நான் தரோவாக மைண்டுக்குள்ளே அந்த உணர்வை மட்டும்தான் வச்சுருப்பேன். மொழி என்பது எனக்கு செகண்டரி, உணர்வு தான் பிரைமரி.
2: Would you like to have meaningful of thing which nobody can have? Is it wrong?
0: அப்படின்னா அது வேற ஒரு லாங்குவேஜில் பேச சொன்னாலும் இதே மாதிரி தான் பேச முடியும்.
2: நான் எடுத்தது தப்பா? எடுத்தது தப்பு இல்லை, எடுத்தும் முடிவு தப்பு. ஒருத்தனுடைய முடிவு தப்பு கிடையாது, ஒருத்தனுடைய எண்ணம் தப்பா இருந்தா தான் எல்லாமே தப்பா இருக்கும்.
0: அப்ப இது தப்பா? தமிழ்ல பேசினாலும் ஆங்கிலத்துல பேசினாலும் உலகம் முழுவதும் உணர்வு ஒன்றுதான், உலகம் முழுவதும் மனித ஜீவன் ஒன்றுதான். அதனால மிக எளிது மற்ற மொழிக்காரர்களை விட தமிழ் சினிமா உலக அரங்கத்தை உறுதியாக செல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கு.
1: இந்த பயணம் தொடர எனது வாழ்த்துக்கள் சார். உங்க பின்னாடி நிறைய பேர் இந்த பயணத்துல இணைஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஒரு நாளும் வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தா சினிமா அப்படிங்கிறதும் நாடகம்ன்றது நிறைய பேர் வராங்க.
0: என்னுடைய போராட்டங்களுக்கு முக்கியமான காரணமேமா, என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம், நான் ரொம்ப நன்றி சொல்றது என்னுடைய முன்னோடிகள். எனக்கு முன்னாடி அவங்க ஒரு தடம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர் சீனியர்ஸ், எத்தனை போராட்டங்களையும் சந்திச்சு, எத்தனை ஒரு கேரக்டர் செய்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்திகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல சார்லிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு கலைஞனுக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நன்றியோடு எடுத்துக்கிறேன்.
1: இந்த ஸ்பெஷல் எனக்குள்ள நிகழ்ச்சி மூலமாக நம்ம விவத் பாரதி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சுய பரிசோதனை. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே நம்ம சரியா போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற சுய பரிசோதனை தான் ஒருத்தனை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்லும். அப்படி பிரமாதமான ப்ரோக்ராம் எனக்குள் நான் அப்படிங்கிறது என்னுடைய அகத்தேடலுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைந்தது நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, சினிமா இஸ் நாட் மை ப்ரொஃபஷன், சினிமா இஸ் மை பேஷன். ஒருத்தருடைய பேஷன் ஒருத்தருக்கு ப்ரொஃபஷனாக அமைவது என்பது பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு காரணமான நான் வணங்கும் தெய்வம் அன்னை அரவிந்தருக்கு நன்றி சொல்லி வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதி 102.3 பண்பலை நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்.
1: உங்களோட இவ்வளோ பிஸி ஷெடியூலையும் எங்கள் நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்கள் டைம் ஷேர் பண்ணி எங்களோட எல்லா குவஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணதுக்கு எங்களோட நிலையத்தின் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் சார்.

இதுவரை பன்முகத் திறமை கொண்ட திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள் தன் கல்லூரி நாட்கள் குறித்தும் சுதந்திர தினம் பற்றியும் தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இத்துடன் இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே செங்கமலம் சரத். அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு வேறு

ஒரு ஆளுமையுடன் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதுவரை இணைந்திருங்கள் விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஓடு. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: அவ்வப்போது அனிருத்த பிரம்மராயர் தஞ்சாவூர் கோட்டையிலே அரண்மனைக்கு அடுத்த கட்டிடத்திலே இருந்து கொண்டு தனக்கு அது வேண்டும், இது வேண்டும், சிவிகை தூக்குவோர் வேண்டும், படையாட்கள் வேண்டும் என்றெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரிடம் ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தார். வேறு வழியில்லாமல் எரிச்சலோடு அந்த ஆணைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார் காலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டரையர். இப்பொழுது திடீரென்று சிவிகை தூக்கிகளும் சிவிகையும் வேண்டும், உயர்குல பெண்மணி ஒருவர் வருகிறார் என்பதனை அனிருத்த பிரம்மராயர் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை காலாந்தக கண்டரிடம் தெரியப்படுத்தினார். காலாந்தக கண்டருக்கும் அப்படி யார் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. இந்த ஆர்வத்தை மேலும் ஒருவரும் பகிர்ந்து கொண்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அனிருத்த பிரம்மராயருடைய சீடன் ஆழ்வார்க்கடியான்தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதபம், பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான்.
2: திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார்.
3: குருவே, மன்னிக்கணும், தோல்வியடைஞ்சி திரும்பினேன்
1: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான், ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியலையா?
3: சந்தித்தேன் ஐயா, தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன், ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை.
2: இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா?
3: ஆம் குருவே, சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபசார வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது.

0: அதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள்?
1: இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார். இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன்.
0: திருக்கோவலூர் மலையமான்
1: மணிமுத்தான் நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார்.
0: அந்த வேளக்கிழவன் சும்மா இருக்க மாட்டானே. இதற்குள் சைன்யம் திரட்ட தொடங்கியிருப்பான். தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய வேளான் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா?
1: சின்ன அளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள்.
0: ஆமாம், குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் இந்த முதல் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி இருக்கிறேன்.
1: குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நடங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாக காலங்கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா?
0: ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப்போகிறேன்.
1: அது என்ன முயற்சி குருவே?
0: அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏறியாகிவிட்டது. திருமலை, உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன்.
1: அதில் வியப்பு ஒன்றுமில்லை ஐயா. அது என்ன காரியமோ?
0: ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஒரு வாய் பேச முடியாத ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வரச் சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார்.
1: ஆமையா, அந்த பேச முடியாத ஸ்திரீ
0: நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது.
1: அதிசயம், அதிசயம், இதை எப்படி சாதித்தீர்கள்?
0: சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த பிச்சி பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலேயே வந்துவிட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன்.
1: ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே.
0: ஆம், அதனால் வழியில் தடங்கல் ஏற்பட்டது. எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று.
1: ஓஹோ, நள்ளிரவு ஆகிவிட்டதா? தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பு அளித்தீர்களோ?
0: விழித்திருந்தேன், ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை. வீட்டு பெண்களை விட்டு வரவேற்க செய்தேன். வெறி பிடித்தவளாயிற்ற, என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கி விட்டாள். திருமலை, உண்மையை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீ இந்த சமயம் வந்தது நல்லதாக போயிற்று.
1: குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்க்கதற்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன்.
0: அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும்.
2: குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பா

0: போகச் செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது என்றார்.
1: ஆமையா, அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது.
0: இவள் இளம் பெண், சுமார் 20 பிராயம்தான் இருக்கலாம்.
1: அவ்வளவு கூட இராது.
0: நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும்.
1: அதற்கு மேலேயும் இருக்கும்.
0: ஆமாம், நீ இலங்கை தீவில் மந்தாக்கினி தேவியை பார்த்திருக்கிறாய் அல்லவா?
1: ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கே அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை.
0: இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே?
1: இல்லை குருதேவரே, நிச்சயமாக அந்த அம்மையார் இவர் இல்லை.
0: அப்படியானால் இவள் யாராயிருக்கும்? எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள்?
1: இவளையே கேட்டுவிட்டால் போகிறது
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வாய் பேச முடியாதவளிடம் கேட்டு என்ன பயன்?
1: குருதேவரே, இவளுக்கு வாய் பேச வராது என்பது?
0: அதைத்தான் தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள்.
1: குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்?
0: ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன?
1: எந்த மூடன் குருதேவரே? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா?
0: புத்திசாலியாக காணப்பட்டால் பழைய அறைக்கு நான் சென்றிருந்த அன்று வாணர்குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா?
1: ஆம், பழையாறை வைத்தியர் மகன் பினாக பாணி.
0: அவனேதான், அவனேதான்.
1: உன்னையும்
0: வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு அந்த வைத்தியர் மகனை சிறையிலிருந்து விடுதலை செய்து அழைத்து வர பண்ணினேன். நம் ஒற்றர் படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னம் அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவரோம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தஞ்சாவூர் சேர்ந்த நமுதன் ஒரு சிலைச்சாலையை மட்டும்தான் பார்த்திருக்கான். பழையாறை பினாக பாணியோ 2 சிறைச்சாலைகளில் இருந்திருக்கான். தஞ்சாவூர், பழையாறை. இந்த பெருமிதத்தில் கரையர் மகளுக்கும் ஏதாவது காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துவதாக சொன்னது நினைவிருக்கும். வந்தியத்தேவனை கண்காணிக்கிற வேலையை நந்தினியும் அப்புறம் சின்ன பழுவேட்டரையரும் ஒப்படைச்சிருந்தாங்க அல்லவா? அதை அவனால் ஒழுங்காக செய்ய முடியல. வைத்தியர் மகனை விடுதலை செய்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் நடந்த விவாதத்தின் முடிவில் என்னை நாடு கடத்துகிற நிலை ஏற்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு காலாந்தக கண்டர் சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர், மக்களில் சிலர் தம்மை குறை சொல்வதில் நியாயம் இருக்கத்தான் இருக்குது, விரைவில் இந்த பதவியை விட்டுவிட எண்ணியிருப்பதாக திருமலையிடம் சொல்கிறார். ரெண்டு பேரும் கடமை வீரர்கள், அப்படி செய்வாங்களா? தனது குருதேவருடன் சம்வாதம் செய்கிற போதும் ஆழ்வார்க்கடியான் மரியாதை குறைவாக நடப்பதே இல்லை. இந்த வினயம், அதாவது அடக்கம், சீடர்களுக்கு நல்ல முன் உதாரணம். ஹிதோபதேசம் என்னும் நீதி நூலில் வித்யா ததாதி வினயம்னு ஒரு தொடர். இதன் பொருள் கல்வி பணிவை தரும். இதை தொடர்ந்து வர கருத்துகளும் அரிய செல்வங்கள். பணிவு தகுதியையும், தகுதி செல்வப்பெருக்கையும், செல்வம் அறச்செயல்களையும், அறம் நிறைவையும் தரும். பௌத்த துறவிகளுக்கான நெறிமுறைகளை விளக்கும் நூல் வினய விநிச்சயம், அதாவது ஒழுக்க விதிகளின் தெளிவான முடிவு என்பது பொருள். யோகம், ஒருங்கிணைப்பது முயற்சி. உத் என்கிற முன்னொட்டு மேல தீவிரமான ஆகிய பொருள்களை கொண்டு இணைஞ்சு உத்யோகம்ங்கிற தொடர் உருவாகுது. பணி, தொழில் இப்படியெல்லாம் பொருள் தந்தாலும் உத்யோகம் என்ற தொடருக்கான நேரடி பொருள் மேலான முயற்சி. சுமுகம், இன்முகம். சு, இனிய. விநாயகரின் திருநாமங்களில் ஒன்று சுமுகன், அருள் பொழியும் இன்முகம் கொண்டவர். நேர்களே, அந்த மூதாட்டியின் பேர் மந்தாகினி என்பதை இந்த பகுதியில் தான் முதன் முதலாக தெரியப்படுத்துகிறார் ஆசிரியர் அனிருத்தர் வாயிலாக. எல்லாரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. மந்தாகினி நிகழ்ச்சிகளை உருவாக்குறாங்க.

0: தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

9:21 கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். வரப்போகிற அடுத்த பாடல் கப்பல் ஏறி போயாச்சு, இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தாம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர் தழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும்

எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த

உண்மையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த 100 ஆண்டின் சட்டங்களை கொண்டு 21-ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும், இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047-ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மனவுறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது. நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய

டிஜிட்டல் உலகினிலே இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுக தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம்.

நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது, குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது, 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றி விட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%, இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும்

ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை, அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம், போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது, பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது, வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல் டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது.

என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014 பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும் இந்த வாய்ப்பை நழுவவிடக் கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 100 நான்கில் ஒரு பங்கு கடந்து விட்டது. அடுத்த 4 ஒரு பங்கு நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம்.

ஓம் புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீது இருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்ப செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே, கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம். புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும். அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனது அருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும். பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் MSEக்கள், அதாவது MSME-க்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம், தரம், தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய 7 போக்குகளின் 3வது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் UPI மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல், இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. 7 போக்குகளின் 4வது சக்தி என்றால் கதி சக்தி.

இந்த கதிசக்தி, தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம், நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும், நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால், இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால், பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மென்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள் நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மென்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள், ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை,
நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி

வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004

முதல் 14 வரை நமது தேசத்திலே 350 குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். 14 முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 2,00,000 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள் இந்த 25-26. 25 லட்சம் மின் வாகனங்கள். எனது அருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமை

கடுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், பனிக்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிவுகள் விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 3/2 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை, நாம் இடம் பெறுவதே இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, இதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள், நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது, தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முனையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3,500 மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள்

உயிர்த்தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியில் இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை

நிலம் சிவப்பாக இருந்ததோ இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையில் இருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். செம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி நீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே,

இன்று பஞ்சாயத்தாகட்டும் நகராட்சியாகட்டும் மாநகராட்சியாகட்டும் அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள், பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள், உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்.

0: எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையில் இருந்து ஐந்து உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த ஐந்து உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுயகௌரவத்தை நோக்கி முன்னேற்றிச் செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறிச் செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் ஆயிரம் தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

கிளாக் 47 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க. பக் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாட்டு அச்சம் அச்சம் அச்சம் இல்லை இந்திரா பாடல்கள் இருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

3:53 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. அடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்க பாடல் எஸ் தமிழா தமிழா சாங் தான் வந்துட்டே இருக்கு. ரோஜா படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

56 நிமிஷம் ஆயிட்டு இருக்க தேசபக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்க லாஸ்ட் பாடல், எஸ் பாடு பாடு பாரத பண்பாடு, செங்கோட்டை மூவிலிருந்து வருது. இந்த சாங்கோட நான் பிளே பண்ணிட்டு மறுபடியும் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்ருக்கு. நான் மனுஷக்கு விவித் பாரதி 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எஸ், உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல்

0: ரொம்ப அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். இந்தியன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். இன்றைக்கி கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டே ஆக வேண்டிய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை தருணம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில சமயம் மனசில் இருக்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை நீங்கள் லெட்டரில் எழுதி யாருக்காவது கொடுத்துருக்குறீங்களா? அப்போ என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க? எஸ், அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே. நாம் இணைஞ்சிருக்கிறது வித் பாரத் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 எஃப்எம்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பீங்க இல்லையா? இஸ் அந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சிலிருந்து கொஞ்சம் வரையில வாங்க. குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் மிஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த தித்திக்கும் இனிய இரவில் நம்ம ரொம்பவே சுதந்திர தின அழகான அலைவரிசையில் நம்ம ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாட்டிருக்க இந்த நேரத்துலையும் இந்த வாழ்க்கையும் அப்படியே கொண்டாட்டமாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? எஸ், இந்த கவிதைத்துவமான மனிதர்கள் கூட நீங்கள் என்றைக்காவது பயணம் பண்ணியிருக்கிறீங்களா? ரசனை மிகுந்த அந்த மாதிரி மனிதர்கள் கூட, அவங்க கூட நீங்கள் பயணம்

பண்ணி பாருங்களேன், அப்படியே ஒரு சின்ன சின்ன அசைவுகள், அந்த நடன அசைவுகள், அந்த எண்ணங்களை கூட அப்படியே கவிதைகளாக மாற்றிடுவாங்க. எஸ், அடுத்ததாக ஜென பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, பாடல் கேட்டுட்டு வாங்க. இணைந்திருங்கள் நேர்களை, பாரதம் 2.3 மனுங்கள் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆயிரம் பூக்கள் பூத்தால் எப்படி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கும் பொழுது அப்படி நீங்கள் உங்களுடைய பழைய கால நினைவுகளோட பயணம் செஞ்சுட்டு தான் வருவீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். தலைவாசல் படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராமா குரலில் வாலியின் வரிகளில் பாலபார்

சக்தியோட இசை தான் பாடல் கேட்டு வச்சுட்ருந்தோம். அடுத்ததாக வரும் பாடல் திருப்பியும் அதே காதல் தாங்க. காதல் அப்படின்னு பேசும் பொழுது கலீல் ஜிப்ரான் அவங்களுடைய கவிதைகளை நம்ம தொடர்பு படுத்தாமல் இருக்கவே முடியாது இல்லையா. அதில் ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கும். காதலில் இணையும் பொழுது ரெண்டு ஆத்மாக்கள் இணையும் பொழுது உன்னோட அலைவரிசை என்னோட அலைவரிசை தனித்தனியார் ஒரு அலைவரிசையில் பயணம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எஸ், ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் காதலின் தீபம் ஒன்று யார் ஏற்றினாங்கன்னு பார்க்கலாம். எஸ் இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. தித்திக்கும் இந்த இணைய இரவில்

தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சாரோட குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா சாரோட இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். நேரம் 11:25 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே உறிஞ்சு போகாத அப்படின்னு நம்ம ரொம்பவே யோசிச்சுட்ருப்போம் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது இல்லை நாம் ரொம்ப அழகாக உணரும் பொழுது அந்த மாதிரி என்றைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்குறீங்களா? இந்த நிமிஷம் அப்படியே இந்த யூனிவர்ஸ் அப்படியே உறைஞ்சி போயிடாதா அப்படிங்கிறது மாதிரி. எஸ், இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

அழகான ஒரு பாடல். வள்ளிப்பாடத்திலிருந்து ஸ்வர்ணலதா அவங்களோட குரலில், வாளியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். நேரம் 11:30 ஆயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்கள எப்படிலாம் வர்ணிப்பீங்க? ஏதாவது செல்லமாக பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, இல்லை உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள என்னென்னலாம் சொல்லி கூப்பிடுவீங்க, எப்படிலாம் வர்ணிப்பீங்க? நினச்சிட்டே யோசிச்சுட்டே இந்த பாடலோடு இணைந்திருங்கள். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கிட்டு இருக்கீங்க.

கிழக்கு வாசல் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நேரம் 11:35 ஆயிட்டுருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பண்பலைகளில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்குறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய அந்த தாய்மொழியில் அழகான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு அலைவரிசையின் பயணமாக தான் இந்த பாடல் இருக்கும். இஸ் உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதோட என்னென்னலாம் நீங்கள் எண்ணம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எந்த கால தாமதமும் இல்லாமல் உடனே சொல்லிடலாம். நேர்களே இணைந்திருங்கள்.

புன்னகை மணன் படத்துல இருந்து சித்ரா அம்மாவோட குரல்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். கே பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷன் அப்படின்னாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு படம் வரிசையில் இது ரொம்ப அழகான ஒரு படம். ஓகே, அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம்.

அக்னி நட்சத்திரம் படத்தில் இருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராமா குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:46 ஆயிட்டுருக்கு. இந்த தேதிக்கும் இனிய இரவில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மென்மையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறீங்க. அழகான அந்த ஒரு பாடல் வரிகளை நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப அழகான நினைவுகளும் ஞாபகம் வருது இல்லையா? எஸ், இதழில் கதை எழுதும் நேரம் எது அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்கலாம். இணைந்திருங்க நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி.

ஒரு அழகான காதல் கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாடல். உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அம்மாவோட குரலில், இளையராஜா சாரோட இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. மனுஷபுத்திரனோட இந்த காதல் வரிகள் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்காக, காதல் என்றால் சும்மா இல்லை, போ மண்டியிடு, எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மல்க கெஞ்சி கேள். காதல் என்றால் சும்மா இல்லை, உன்னை நேசிப்பவர்களையெல்லாம் உதறு, அந்த ஒருவர்தான் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு. என்றோ நிகழ்ந்த ஒரு இனிய தருணத்திற்காக 1000 கசப்புகளை விழுங்கி காத்திரு. காதல் என்றால் சும்மா இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது இந்த கவிதை. உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த நேர்களே, அடுத்ததாக என்ன பாடல் அழகாக கேட்டு ரசிக்கலாம்?

அழகான ஒரு பாடல். ஒன்று நினச்சேன், பாட்டு படித்தேன். படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களோட குரலில், பிறைசூடனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:58 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் நேர்களே. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, எப்போதும் நலமுடன் இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சித்ரா. அடுத்து ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியில் தொடர்வோம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதகஜுனுதா

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நாளை இனிமையாக புத்துணர்வோடு தன்னம்பிக்கையோடு தொடங்கலாம் நேர்களே. விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து இசையரசு என தொடங்கும் பாடல் பி சுஷீலா, எஸ் ஜானகி மற்றும் ராஜேஸ்வரி இவர்களின் குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

நாம் இணைந்திருப்பது விவேத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து, ஜெயராம் பாலசுப்ரமணியன் குரலில், பா விஜயன் வரிகளில், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இசையமைப்பில்.

சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம தாய் கணிகரான அந்த அம்பாள் கிட்ட சரணடையும் பொழுது அத்தனை கஷ்டங்களையும் கருணையின் அப்படி பண்பின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக்கி தருவாள். நம்பிக்கையோடு அவள் பாதம் பணிவோம், தாயை கண்டிப்பாக எல்லாட்டையும் மாற்றி கொடுத்து அப்படின்ற ஒரு வார்த்தையோடு. அடுத்ததாக பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாதஸ்வரம், எம் குமரன் அவர்களின் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. இது விவித் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற அழகான திருக்குறளோடு இந்த நாளை இனிய நாளாக தொடங்கலாம்.

0: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரர்களின் குரலில்.

0: நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ்மே திவாகர ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ச தேஹிமே.
1: அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது சூர்யாஷ்டகம்.

அருள்மணி மாலையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்.